நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் செஞ்சு காம்போஜி.

0: இதுவரை வலம் வந்தது செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது குறட்பா.
2: குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளே கனமேயும் காத்தல்லரிது.
1: நற்குணம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்ற துறவியின் சினம் நிற்பது சிறுபொழுதே என்றாலும் எவர்க்கும் அதன் விளைவை தாங்குதல் முடியாது.
2: குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளே கனமேயும் காத்தல்லரிது.
3: குறளமுதம் கேட்டீர்கள்.

இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம். 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர், இதில் இளையோருக்கு விண்கல் குறித்த தொகுப்பு. தொடர்ந்து செய்திச் செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் எல் நீனோ என்ன செய்யும். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் டி ரமேஷ் அவர்கள் பங்குபெறும் நீரலை நிகழ்ச்சி. 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் சத்ரியன் தாஸ் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று புரியாத புதிர் குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்கள் தரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள் பங்குபெறும் நீர்முகம். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் மணப்பாறை பி அழகு

மூன்று மணிக்கு இசைத்தூரல், நான்கு மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள், ஐந்து மணிக்கு பொன்மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், ஆறு பதினைந்துக்கு நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் மாலை மணி 6:40 முதல் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திமடல், 7:15 தமிழில் செய்திகள், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள் கேட்கலாம்.

இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பி சுதர்சன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். காலை 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று உள்ளம் பெருங்கோயில் உரை வழங்குகிறார் கவிஞர் க புத்திர சிகாமணி அவர்கள். தொடர்ந்து அவையாரின் அமுத மொழிகள் உரை வழங்குகிறார் ராஜேந்திரன் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரலில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்தம் ஓதுவார் பாடியுள்ள பண் இசை பாடல்கள். மாலை 5:30 என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலப்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரி செய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று

0: வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம், கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை, கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அந்த சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள், அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக, தேவாலயங்களாக, மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள், ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர், மக்கள் பண்பட வேண்டுமானால், உள்ளம் திருந்த வேண்டுமானால், உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் தம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை, கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை, தேவாலயங்களை, கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை, இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகள் எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, காயமே கோயிலாக கடிமனம்

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில்,

மூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில். ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி செல்லுவார்.

0: காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வெற்றிக்கான தனி ரகசியம் என்று எதுவும் இல்லை. இது முன்னேற்பாடு, கடின உழைப்பு, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள இவைக்கான பிரதிபலன்தான். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அங்கே நம்மால் செய்யக்கூடிய வெற்றியடையக்கூடிய ஒன்று என்று நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் கோவை சவுந்தரராஜன் குரலில்.

வாழ்க்கை சில நேரம் நமக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதை நாம் நம்முடைய பிரச்சனை என நம்பிக்கொள்கிறோம். அதற்கு மாறாக அது நமக்கான அனுபவம், நமக்கான தெளிவு, நமக்கான நம்பிக்கை, அமைதி என்ற உணர்வுகளை ஏற்படும் வகையில் எண்ணிக்கொண்டால் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஷாகுல் ஹமீத் குரலில்.

உலகத்தில் மிக சவாலானது எது தெரியுமா? நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவதுதான். இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் சாரா நவ்ரோஜி குரலில்.

பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம்தான் உள்ளது. இதமான காலையில் இனிமையான

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவர் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 16 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. ஒவ்வொரு விதைப்புமே ஒரு புதிய நம்பிக்கையோட தொடக்கமாதான் கருதப்படுது. அந்த வகையில இப்ப இருக்க இளம் தலைமுறையினருக்கு விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் தான் அவங்களோட எதிர்காலத்தையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அடித்தளமா கருதுறாங்க. அதனால நிறைய இளைய தலைமுறையினர் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருப்பவர் சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். பட்டதாரியான இவங்களுக்கு கோழி வளர்ப்புல ஒரு அலாதியான ஈர்ப்பு. ஏன், எப்படி வந்தது தெரிஞ்சுக்குவோமே.
2: வணக்கம்மா கோகிலா.
3: வணக்கம் சார்.
2: ரொம்ப யங் ஏஜா இருக்கு உங்களுக்கு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வயது என்னமா?
3: சார், என்னோட வயது 28. நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க சார்.
2: எப்போ முடிச்சீங்க
3: சார்? 2019 முடிச்சிருந்தேங்க.
2: நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்ததுங்க?
3: சார், எனக்கு இயற்கை சார்ந்த தொழில்ன்றது எப்போல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒண்ணுதான். நான் அது ஓரியன்டா படிக்கல, மேபி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நமக்கு பார்ட் டைம்ல இன்கமாவும் இருக்கணும், இயற்கை சார்ந்த தொழிலாவும் இருக்கணும் அப்படிங்கும் போது நான் இந்த கோழி வளர்ப்பை சூஸ் பண்ணிங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்திருந்தேன், இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்கான ட்ரைனிங் பியூடிஆர்சியில கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
2: சேலத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பியூடிஆர்சி வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர், அங்கதான் வந்து நீங்க பயிற்சிக்கு வரீங்க.
3: ஆமாங்க சார், 25 பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கத்துக்கிட்டேங்க சார். எப்படி வளர்க்கணும், அதனோட வெயிட் கெயின் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க கத்துக்கிட்டேன்.
2: பயிற்சி எடுத்த உடனே நீங்களே கோழி குஞ்சு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்களா, எப்படிங்க?
3: இந்த மாதிரி வளர்க்கணும் ஐடியா 1 மந்த்க்கு முன்னாடிதான் வந்திருந்தது. 1 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த ட்ரைனிங் ஆட் மூலியமா பார்த்து வந்து அட்டன் பண்ணேன். அந்த பீரியட்லயே நான் ஒரு 20 வந்து சரௌண்டிங்ல வாங்கி வளர்த்துட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே எனக்கு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 80-100 கோழிகள் கிட்ட வளர்ந்துருக்குங்க சார்.
2: இப்போ நீங்க பயிற்சி முடிச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சுகளை இலவசமா கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? ஏன்னா பயிற்சி முழுக்க இலவசமா எடுத்திருக்கிறீங்க. சில பேர் பயிற்சி முடிச்ச உடனே சரி கொஞ்ச நாள் கழிச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல வேற ஏதாவது வேலை வரும், இதை மறந்துருவாங்க. அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க தொடர்ச்சியா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுத்தாங்களா?
3: ட்ரைனிங் முடிச்ச 1 மந்த்க்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 12 கோழி குஞ்சுகள் இலவசமா கொடுத்திருந்தாங்க.
2: என்ன கோழி குஞ்சு கொடுத்தாங்க?
3: அசில் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் கொடுத்திருந்தாங்க.
2: எத்தனை நாள் குஞ்சா கொடுத்தாங்கம்மா?
3: 30-40 இருக்கும்.
2: அப்ப பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் ஓரளவு சேதாரம் குறைவா இருக்கும். ஏன்னா ரொம்ப குஞ்சா வளர்த்த சேதாரம் இருக்கும்னு சொல்றாங்க, அப்படியா?
3: ஆமாங்க சார், உண்மைதான். ஏன்னா அது ஹீட்டு, அதுக்கான உணவு எல்லாம் நம்ம கரெக்டா பராமரிச்சோம்னா சேதம் கொஞ்சம் குறைவா இருக்கும், பராமரிப்பு இல்லைன்னா சேதம் அதிகமா இருக்குங்க சார்.
2: இப்ப இந்த அசில் தவிர என்னென்ன கோழி ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க?
3: பெருவடை, தூய சிறுவடை, இது எல்லாமே இருக்கு.
2: நாட்டுக்கோழி வளர்ப்பதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் போட்டிருக்கு?
3: ஆமாங்க சார், அதனோட கறி ரொம்ப சுவையா இருக்கும்.

0: சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறவங்க அடிக்கடிக்கு ரிட்டர்ன் கேட்கும் போது நிறைய வளர்த்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும்.
1: தீவன மேலாண்மை எப்படிங்க?
0: உலர் தீவனம் நிறைய கொடுப்பீங்க சார். இப்ப மக்காச்சோளம் நம்ம காட்டிலேயே பயிர் பண்ணிருக்கோம், கம்பு ஆரியம் நாங்களே வந்துட்டு ஒரு ரேஷியோல கலந்து கோழிகளுக்கு கொடுப்போம் சார்.
1: கலப்பு தீவனத்தை நீங்களே தயாரிக்கிறீங்களா
0: சார்? இப்ப கோதுமை மக்காச்சோளம் கம்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான அளவுலங்க சார். அதுக்கப்புறம் வந்து கருவாட்டத்தூள் கொஞ்சம் படியான அளவு, கால்சியம் கொஞ்சம், தாது உப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு, என்னென்ன ரேஷியோல எவ்வளோ எவ்வளோ கலக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க சார். காலையில கொடுத்துருவேன். மதியம் வந்துட்டு அந்த வெயில் டைம்ல வந்து நம்ம கீரைகள் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஜூசியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்குன்றாலும் மதிய டைம்ல கீரைகள் கொடுப்பேங்க சார். ஈவினிங் டைம்ல நம்ம எப்பவும் போல உள்ள தீவனம் கொடுக்கறது தான்.
1: இப்போ வந்து தடுப்பூசி கொடுப்பது அப்படின்றது வந்து கோழிகளுக்கு ரொம்ப முக்கியம்.
0: ஆமாங்க சார்.
1: ஆனா சில பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க நான் எதுவும் கொடுக்கறது இல்லை, அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். கோகிலாவோட தைரியம் எந்த அளவுக்குங்க? அவங்க தடுப்பூசி எல்லாம் கொடுக்குறாங்களா, இல்லை என்னென்ன தடுப்பூசி எந்த காலகட்டத்தில் கொடுக்குறேன் கொஞ்சம் நினைவுபடுத்துங்களா.
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 அந்த மாதிரி கோழி வளர்க்கும் போது நமக்கு தடுப்பூசியோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம 80-100 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 7 நாளுக்குள்ள நம்ம F1 அப்படிங்கிற சொட்டு மருந்து கண்ணில் கொடுப்போங்க சார். 14 நாள்ல வந்துட்டு அம்மை தடுப்பூசி மருந்து அது கொடுக்கலாங்க சார். 2 மாத காலத்தில் வந்துட்டு ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: இப்போ 80-ல இருந்து ஒரு 100 கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க, சிறுவிடை பெருவிடை. இது வந்து எத்தனை கோழி குஞ்சுல சேதாரம் போக இந்த 80-100 மிச்சமாச்சுங்க, அதை சொல்லுங்களேன்
0: சார். என்னோடது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 மந்த் முன்னாடி அவைத்துல கிட்டத்தட்ட 50-65 கோழி குஞ்சுகள் பறிச்சது. சேதாரம் மட்டுமே பார்த்தோம்னா எனக்கு பாதிக்கு மேல ஆயிடுச்சு, 35 கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அம்மை தாக்கத்தினால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் இறந்துருச்சுங்க சார். வெயிலோட தாக்கம் இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னே, அதுக்கப்புறம் சளினாலையும் நிறைய இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தடுப்பூசி அதெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பரவாயில்லையா இருக்குங்க சார். இந்த டைம் அவையும் பறிச்சதுல எனக்கு எதுவும் சேதாரம் ஆகல.
1: இத்தனை சேவல் இருக்கலாம், இத்தனை பெட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 90 கோழி இருக்குன்னு வச்சுப்போம், சராசரியா 90ல எத்தனை பெட்டை இருக்கு, இத்தனை சேவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க?
0: 8 பெட்டை கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு சேவல், இல்லாட்டி 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க சார். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சேவல் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. ஏன் அப்படின்னா சரௌண்டிங்ல நமக்கு பண்டிகை திருவிழாக்கள்ல சேவல் அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறதுனால எங்கிட்ட சேவல் கொஞ்சம் எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க சார். நான் வளர்த்துக்கு தான் வருவேன், சேல் ஆகிட்டே இருக்கும். சோ அதனால இவங்க சொன்ன ரேஷியோக்கு கிட்டத்தட்ட கொண்டு
1: எட்டுக்கு ஒன்னு இருந்தா போதும். சரிங்க, இந்த பெட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் எப்ப அது முட்டையிட ஆரம்பிக்குதுங்க, எப்படி இருக்கு? ஆரம்பத்துல முட்டை கம்மியா தான் இருக்கும்னுவாங்க, சில சமயத்துல அது ஓடு ரொம்ப மெல்லிசா இருக்கு உடஞ்சு போகுதுன்னு, இதெல்லாம் எப்படி இருக்கு? உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்
0: சார். நம்ம கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட் கொடுத்தோம்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் நம்ம
1: கடற்கரை ஓரமா நான் கேட்டிருக்கேன், கிளிஞ்சல்லாம் கூட கொண்டு போடுவேன் சார், அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடற்கரை இல்ல, சேலத்துல மோகனூர்ல என்ன பண்ணுவீங்க
0: சார்? நான் வந்துட்டு அந்த சுண்ணாம்பு தூள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொடுப்போங்க சார். அப்புறம் மக்காச்சோளம் மெயினா கொடுப்போம். அது இல்லாம மாதுளம்பழ தோல்ல வந்து செலினியம் சத்து இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் அரைச்சு கொடுப்பேங்க சார். அப்புறம் தோட்டத்துல பாத்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருக்கும், வெயில் காலத்துல அந்த முருங்கை விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சு அதனோட உணவு தீவனத்துல கலக்கி கொடுப்பேன். இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள பொருட்களும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். அதே மாதிரி தினமும் முட்டையிடும், முட்டையும் அந்த மெல்லிசாகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க சார், ஸ்ட்ராங்கா இருக்கும்.
1: தினந்தோறும் ஒரு வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல
0: சார். நம்ம அது ஒரு ஏடிஎம் தான் சொல்லணும், ஏன்னா நமக்கு டக்குன்னு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா ஒரு 2-3 கோழி எடுத்துட்டு போனோம்னா போதும், நம்ம கைக்கு 2-3 தௌசண்ட் வந்துடும்.
1: கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும்.
0: ஆமாங்க சார், வேற வழி இல்லை, இல்லை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இப்ப மந்த்லி வருமானம்னா நம்ம அப்ப அந்த 10 டேஸ்ல செலவு பண்ணிடுவோம். இப்ப கோழியா இருக்கும் போது நமக்கு எப்ப தேவையோ அப்ப சேல் பண்ணிட்டு அமௌண்ட் நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல இன்கம் முறை.
1: அந்த காலத்துல இருந்து பாத்தீங்களா, பாரம்பரியமா விவசாயி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல மாடு இருக்கும், இந்த கோழி இருக்கும், ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாடு கோழி பாத்துக்கிட்டு ஒரு உபரி வருமானத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்தோம். இது கொஞ்சம் மாறி இருக்கு, ஏன்னா பராமரிப்புன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு மாடு வளர்ப்புல அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது கோழி வளர்ப்புல அவ்வளவு பராமரிப்பு இல்லையா
0: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். பராமரிப்பு இருக்கணும், ஏன்னா நம்ம அப்பப்ப மருந்து முறைகள் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைங்களா.
1: கொஞ்ச நேரம் பார்த்தா போதும்,
0: காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம்,
1: வீட்டையும் பாத்துக்கிட்டு நல்ல ஒரு உபரி வருமானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
0: இதுவே மெயின் வருமானமா வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 400-500 கோழிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயினா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம டைம் வந்து கூடுதலா செலவு பண்ற மாதிரி இருக்குங்க சார்.
1: இந்த கோழி வளர்ப்புல ஒரு ஆர்வம் உங்க கண்கள்லயே அந்த ஒரு ஆர்வம் தெரியுது.
0: ஆமாங்க சார், இன்னும் நான் பெருசா பண்ணணும்,
1: பெருசா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது.
0: இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை, முட்டை இறைச்சி விரும்பி சாப்பிடுறவங்க இப்ப அதிகமாகறாங்க.
1: ஆகவே மக்களே, கோகிலா சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி இறைச்சி சாப்பிடுங்க.
0: 70 கலோரி கிடைக்குங்க சார் நமக்கு.
1: ஒரு முட்டை இல்லையா?
0: ஒரு முட்டை இல்ல. இறைச்சி பார்த்தோம்னா ஒரு கோழில எடுத்துக்கிட்டோம்னா 1800-1600 கலோரி இருக்குங்க சார். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து 1 kg இல்ல சொல்றேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க கோகிலாவை தொடர்பு கொண்டு பேசட்டும். கோகிலா அவர்களின் கைபேசி 78 24 91 73

0: 3-48. மீண்டும் ஒரு முறை எம் கோகிலா அவங்களுடைய கைபேசி எண் 78-24-91-73-48.
1: இதுவரை சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்களின் கோழி வளர்ப்பு அனுபவங்களை கேட்டீர்கள். யார் உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற தொழில் உன்னை ஒரு நாளும் கைவிடாது அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அத உணர்த்தும் விதமா அமைந்தது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் இனி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இன்று விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 99-42-44-97-86 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார்.

0: இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36.000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி.

0: கோவையில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: முதுபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1917. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவதற்கு உதவியதோடு அதன் தலைவராக 1886 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1867 இவர் வெளியிட்ட வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியும் புத்தகம் இங்கிலாந்திலும் அதிர்வுகளை உருவாக்கின. விடுதலை இயக்கம் நாடு முழுவதுமான பேரியக்கமாக உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்த தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய தேசியத்தின் பிதாமகர், விடுதலை இயக்கத்துக்கு வித்திட்டவர் என மகாத்மா காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் கதை இலக்கியத்திற்கு புத்துயிர் தந்த புதுமை பித்தனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1948. கதைக்களத்தை தேர்வு செய்வதிலும் அதை சொல்லும் முறையிலும் புனை பெயருக்கேற்ற புதுமை செய்தவர் அவர். ஒரு நாள் கழிந்தது, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், காஞ்சனை உள்ளிட்ட இவருடைய படைப்புகள் என்றும் ரசிக்கத்தக்கன. எழுத்தாளர் விந்தனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1975. பார்த்திபன் கனவு, குழந்தைகள் கண்ட குடியரசு உள்ளிட்ட படங்களுக்கு வசனம் எழுதியதோடு புத்தக பூங்கா என்ற பெயரில் ஒரு பதிப்பகம் தொடங்கி சாண்டில்யன், ஜெயகாந்தன், கானாசு போன்றோரின் நூல்களை வெளியிட்டார் விந்தன். கானக கலைஞன் மா கிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912. தமிழில் சுற்றுச்சூழல் தொடர்பான படைப்புகளுக்கு முன்னோடி இவர். பறவைகளும் வேடந்தாங்கலும், மழைக்காலமும் குயிலோசையும் உள்ளிட்டவை மா கிருஷ்ணனின் படிக்க வேண்டிய நூல்கள். உலகப் புகழ்பெற்ற வேதியியல் விஞ்ஞானி CNR ராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. பாரத ரத்னா விருது பெற்ற 3வது விஞ்ஞானி என்ற பெருமைக்குரிய இவர் பிரதமரின் அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். நாட்டின் இருசக்கர வாகன முன்னோடி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ராகுல் பஜாஜ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. தேசபக்தரும் தொழில் அதிபருமான ஜம்னாலால் பஜாஜின் பேரனான இவர், பொருட்களை தயாரித்தோம் விற்றோம் என்பதுடன் திருப்தியடையாமல் வளர்த்தெடுத்த சமூகத்துக்கு லாபத்திலிருந்து கணிசமாக செலவிட்டவர். பழம்பெரும் இயக்குனரும் கதாசிரியருமான சித்ராலயா கோபு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. கல்யாண பரிசு, காதலிக்க

நேரமில்லை உள்ளிட்ட பல படங்களில் கதாசிரியராக பணியாற்றியதோடு காசேதான் கடவுளடா படத்தின் மூலம் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தவர். கோபு ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை குவித்த நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1985. இளம் வயதில் கவனச்சிதறல் நோயிலிருந்து மீள நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னாளில் 5 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இவர் வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 28, அதில் தங்கப்பதக்கங்கள் மட்டும் 23. தினமும் இரவு 8 மணி நேர தூக்கம், பகலில் 6 மணி நேர நீச்சல் பயிற்சி, பிற்பகல் தூக்கம், எப்போதும் அடுத்த இலக்கை பற்றியே சிந்தனை, அதுதான் தன் வெற்றியின் ரகசியம் என்கிறார் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1989. இவர் தனது தந்தை பரத்வாஜ் இசையமைப்பில் பல பாடல்களை பாடியுள்ளார்.

0: அன்பு, அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி இவை அனைத்தும் இன்று உங்கள் இல்லத்தில் நிறையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இப்போது மலர்கிறது காலை மலர்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இளையோருக்கு. வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நாம பேச போற தகவல் பலருக்கு தெரிந்த சிலருக்கு தெரியாத ஒரு விண்வெளி விசித்திரம்னே சொல்லலாம். இரவு நேரங்கள்ல நம்ம வானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஒளி கீற்று பயங்கரமான வேகத்துல வானத்தை கீறிக்கிட்டு போகும். அதை பார்த்த உடனே நம்மள பல பேரு அடடா நட்சத்திரம் விழுது பாரு, சீக்கிரமா கண்ண மூடி ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நண்பர்களே, அது உண்மை கிடையாது. விண்வெளியில கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்துல இருக்கிற பிரம்மாண்டமான நட்சத்திரம் எப்படி விழும்? அப்படி விழுந்தா பூமி தான் தாங்குமா சொல்லுங்க பாப்போம். வானத்திலிருந்து விழுறது நட்சத்திரமே கிடையாது, அதுதான் விண்வெளியின் விசித்திரமான விண்கள். இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நாம பேச போற விஷயம் என்னன்னு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இளையோருக்கு நிகழ்ச்சியில விண்கற்களை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு June 30 உலகம் முழுவதும் உலக விண்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்க கேட்கலாம், இந்த விண்கற்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு. அதற்கான காரணம், சரித்திரத்தையே மாற்றி அமைக்க கூடிய சக்தி இந்த விண்கற்களுக்கு இருக்குன்றது தாங்க. சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை தாக்கிய மிகப்பெரிய விண்கள் டைனோசர்களுடைய அழிவுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு பெரும்பாலான அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு ஏன், நம்ம பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிரால இருக்கிற புகழ்பெற்ற லோனார் ஏரி எப்படி உருவானதுன்னு தெரியுமா? சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய விண்கள் பூமியை பலமா தாக்குனதுனால உருவான பிரம்மாண்ட பள்ளம் தாங்க நாளடைவில் ஒரு அழகான ஏரியா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடலாம், சரி இந்த விண்கற்கள் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு. விண்வெளி அறிவியல எளிமையா சொல்றேன், கேளுங்க. நம்ம பேரண்டத்துல பூமி செவ்வாயின்னு பெரிய பெரிய கோள்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த விண்வெளியில ஏகப்பட்ட குட்டி குட்டி பாறை துண்டுகளும் உலோக துண்டுகளும் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும். செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பகுதி இருக்குங்க, அத விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்கல் வளையம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் விண்கற்கள் அதிகமா காணப்படும். இப்படி ஜாலியா சுத்திட்டு சில குட்டி பாறைகள் தடம் மாறி நம்ம பூமி பக்கத்துல வரும்போது நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை சும்மா இருக்குமா, வா வான்னு காந்தம் போல அதை தம் பக்கம் இழுத்துடும். அப்படி பூமிக்குள்ள இருக்கிற வளிமண்டலத்துல அந்த பாறைகள் நுழையும் போது காற்றோட ஏற்படுற உராய்வு காரணமா பயங்கரமா சூடாகி எரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு வானத்துல ஒரு அழகான ஒளிக்கீற்று மாதிரி தற்காலிக வெளிச்சமா தெரியுது. இததான் நாம விண்கள் பொழிவு அப்படின்னு சொல்றோம். பாறாங்கள்லாம் வானத்திலிருந்து விழுதுன்னு சொல்றீங்க, அப்ப பூமிக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு கேக்குது. பயப்படாதீங்க நண்பர்களே, பெரும்பாலான விண்கற்கள் வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பலாகிடும். ஒரு சில பெரிய பாறைகள் மட்டும்தான் முழுமையா எரியாம பூமியோட மேற்பரப்புல வந்து விழும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விண்கற்கள் சாதாரண பாறைகள் கிடையாது, நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய புதையல். ஏன்னா நம்ம சூரிய குடும்பம் உருவாகி சுமார் 400

0: 160 கோடி வருடங்கள் ஆகுதாம். அந்த ஆதி காலத்துல, அதாவது சூரிய குடும்பம் உருவான அந்த ஆரம்ப காலகட்டத்துல எஞ்சிய பொருட்கள் தான் இந்த விண்கற்கள். இதை எடுத்து பரிசோதனை பண்றது மூலமா பூமி எப்படி உருவாச்சு, விண்வெளியில என்னென்ன அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு, பேரண்டத்தின் ரகசியங்கள் என்னென்னு எல்லாத்தையும் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. சில விண்கற்கள்ல இரும்பு, நிக்கல் போன்ற விலைமதிப்புள்ள தாதுக்கள் கூட நிறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, மிக சிறிய அளவிலான விண் துகள்கள் தினமும் நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குதாம். ஆனா அது எல்லாம் வளிமண்டலத்திலேயே எரிஞ்ச சாம்பல் ஆகிறதுனால நமக்கு தெரியறதில்ல. சரி, விண்கல் தினம் கொண்டாட இந்த ஜூன் 30ஆம் தேதியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி மனித வரலாற்றையே உலுக்கிய ஒரு அதிரடி பின்னணி இருக்குங்க. 1908ஆம் ஆண்டு இதே ஜூன் 30 அன்னைக்கு ரஷ்யாவில இருக்கிற துங்குஸ்கா அப்படின்ற அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான விண்பொருள் வான்வெளியிலேயே வெடிச்சு சிதறிச்சான். அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னா, பல கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்த சுமார் 8 கோடி மரங்கள் மொத்தமாவே வேரோட சாஞ்சு சாம்பலாயிடுச்சு. மனித வரலாற்றிலேயே பதிவான மிகப்பெரிய விண்வெளி தாக்கம்னா அதுதாங்க. அதிர்ஷ்டவசமா அது மனிதர்கள் இல்லாத காட்டு பகுதி அப்படின்றதுனால அதிகமான உயிர் சேதங்கள் எதுவும் ஆகல. அந்த பயங்கரமான சம்பவத்தை உலகிற்கு நினைவூட்டவும், விண்கற்கள் பற்றின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட உருவாக்கவும் தான் இந்த ஜூன் 30ஆம் தேதியை உலக விண்கல் தினமா கடைபிடிக்கிறோம். எனவே வானத்தை ரசிப்போம், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்வோம், நம்ம தாய் மண்ணின் அறிவியலை நேசிப்போம். இன்றைய இளையோருக்கு நிகழ்ச்சியில உங்களோடு விண்கற்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் காயத்ரி.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில்

0: சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல் பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் கால்

0: இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலைமலர். இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஒரு கிராம் ஆபரண தங்கம் 13,300 ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: 7:31 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். இனி தெரிந்து கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். ஒரு கிலோ தக்காளி 26, கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 40 ரூபாய், பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 26, சவுச்சவ் 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி ஒரு கிலோ 40 ரூபாய், நூல்கோல் ஒரு கிலோ 90 ரூபாய், கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பக்கிழங்கு ஒரு கிலோ 56, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 64, கேரட் ஒரு கிலோ 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 48, பச்சை பட்டாணி ஒரு கிலோ 290 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் ஒரு கிலோ 130, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் ஒரு கிலோ 280 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 310, திராட்சை ஒரு கிலோ 100 ரூபாய் என இன்று திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம் இருக்குதுங்க. இனி மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.73 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 163 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

0: பயணம் செய்யும் போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உடல் நலனை மேம்படுத்துறதுக்கு இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேக்குறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். மார்பக புற்றுநோய் வரதுக்கான காரணங்கள் என்ன, அதை முன்கூட்டியே கண்டறியறதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்?
1: பெண்கள்ல வரக்கூடிய கேன்சர்லயே மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளார இது பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். இன்னைக்கு இந்தியால நம்பர் ஒன் கேன்சர்ஸ் இன் ஃபீமேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோய் யாருக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்ல வயது கூட கூட அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ ஏஜ் ஆகிறாங்க, 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஏஜே ஃபர்ஸ்ட் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நல்லி பேரஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. மூணாவது விஷயம், முதல் குழந்தையே ஒரு 30 வயசுக்கு மேலே தான் அவங்க கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அந்த ரிஸ்க்கு கூட. ஏர்லி மெனார்கி லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், சீக்கிரமாகவே ஏஜ் அட்டைன் பண்ணாலோ இல்லை மெனோபாஸ் 50 தாண்டி 55 வயசு வரைக்கும் போனாலோ அந்த உடம்புல அந்த மார்பகத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு வந்து அது உட்படுத்தப்படுது, அதனாலையும் அந்த வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. அடுத்து வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கான சில மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க்கு கூட. இல்லை ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறாங்க யாராவது அந்த மாதிரின்னு பார்க்கும்போதும் இந்த ரிஸ்க் வந்து கூட. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து காரணமாக இங்கே பார்க்குறோம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் ரன் ஆகும், அதாவது குடும்பத்திலேயே சில பேருக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து முக்கியமாக மார்பக புற்றுநோயும் ஓவரியில் வரக்கூடிய சினைப்பை கேன்சரும் ஃபேமிலியில் ரன் ஆகலாம். இதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% தான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் கேன்சர்ஸ், அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து பாட்டிக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னா அடுத்து அவங்க பொண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு 5-10% தான் இந்த ஃபேமிலியல் கேன்சருக்கோட ரிஸ்க் இருக்கு. சிம்டம்ஸ் என்ன இருக்கும் மார்பக புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது கட்டியாக வர்றது தான் ஃபர்ஸ்ட் சிம்டமே. ஸோ இந்த கட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பெயின்லெஸ், அதாவது மார்பகத்தில் புதுசாக ஒரு கட்டி வந்து இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கணும். இது சாதாரண கட்டிலேருந்து கேன்சர் கட்டி வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஒரு கட்டி வந்து ரொம்ப பெருசாகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகமே பெருசாக இருக்கும் இல்லை அக்கில் நெறிக்கட்டி வரும், அந்த ஸ்டேஜுக்கெலாம் போனால் தான் மற்ற சிம்டம்ஸ் வரும், லைக் பெயின் வரலாம், கையில் வீக்கம் வரலாம், இல்லை மற்ற உறுப்புக்கெல்லாம் பாதிச்சதுன்னா அது ரிலேட்டடான சிம்டம்ஸ். ஸோ மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி

0: இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமே. இது சின்ன வயசுலேயே கூட இப்போ நாங்கள் மார்பக கேன்சர்லாம் பார்க்குறோம். ஸோ ஏஜை பொறுத்து அந்த கட்டியோட தன்மை என்ன அப்படிங்கிறத மருத்துவர் பரிசோதனை செய்வாங்க. ஸோ ஒரு கட்டியோட வர்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்கள் வந்து பயாப்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சத பரிசோதனை எடுப்போம். மேமோகிராம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட், மார்பகத்துக்குள்ள ஸ்பெஷல் எக்ஸ்ரே இருக்கு, வேற எங்கேயும் பரவிருக்கான்னு பார்க்கறதுக்கான சிடி ஸ்கேன் இல்லைனா பெட் ஸ்கேன், இதை வச்சு தான் அவங்களோட ஸ்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுவோம். மார்பக கேன்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்சஸ் வந்துட்டதுனால கம்ப்ளீட்டாக குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர். மார்பக கேன்சர் வந்த எல்லாருக்குமே மார்பகத்தை அகற்றணுன்றதையும் கிடையாது. மார்பக கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாலும் சரி, இல்லை ரெண்டாவது மூணாவது ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மார்பகம் எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வசதிகளும் சரி, ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் பிரஸ்ட் கேன்சர் வந்தாலே மார்பகம் எடுத்துருவோம், பிரஸ்ட் கேன்சர் வந்தாலே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் இஸ் அ ஹைலி கியூரபிள் கேன்சர்.
1: புற்றுநோயை நமக்கு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இணைஞ்சிருங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தர ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல.

7:44 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர் நேர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் சிறு குறு மற்றும்

நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இன்று தஞ்சாவூரில் நடைபெறவுள்ளது. எனவே ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இது எங்கே நடக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் கிளை அலுவலகம் நம்பர் 2854 NGK அபார்ட்மெண்ட், நாஞ்சிக்கோட்டை ரோடு, பழைய அருள் தியேட்டர் எதிரில், தஞ்சாவூர் 6130001 என்ற முகவரியில் இன்று நடைபெறுகிறது.

7:48 திருச்சிராப்பள்ளி முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலைமலர் நேர்களை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் திருவரம்பூரில் 2026 ஆண்டிற்கான நேரடி சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் இன்று வரை நடைபெறுகிறது, இன்றோடு நிறைவு பெறுகிறது. சேர்க்கைக்கு வரும்போது 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, இதெல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 90 42 41 13 38 என்ற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: 9:36 kHz
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

சந்தோஷம். இந்த ஒரு விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி ஓடிட்டு இருக்கவங்க தான் நமக்குள்ள அதிகம். ஆனா குட்டி குட்டியான விஷயங்கள் தான் உண்மையாவே நம்மள ரொம்பவும் சந்தோஷப்படுத்தும். அதுல ஒண்ணுதான் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது. அது எவ்வளவு தூரத்துல பாடினாலும் அந்த பாட்டு இதுதான் அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுவோம். அது சந்தோஷமான பாட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சோகம் ததும்புற பாடல் கூட நம்மள ரொம்பவும் சந்தோஷப்பட வைக்கும். அப்போ இப்பவே இதே ராகத்துல பாட்டு கேட்கலாமா அப்படின்னா வாங்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதை எல்லாருமே நாம சேர்ந்து கேட்கலாம். திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இது இதே ராகம் நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறதுக்கான நேரம். முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க ராயன் படத்துல இருந்து மேல புதுல இருந்து தானிஷா.

நேரம் 8 மணி 5 நிமிஷம் ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதயராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பழனிவட்டம் கொழுமக்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கிற பாடல் பராசக்தி படத்திலிருந்து.

தேராக நிகழ்ச்சிக்கு உற்சாகமான காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்க கேட்டிருக்கிற பாடல் லியோ படத்திலிருந்து.

0: Minister announces major decisions to boost Indian film industry. Delhi government clears electric vehicles policy. Cars under 30 lakh rupees to be exempted from road tax and registration fees. India strongly condemns Pakistan airstrikes in residential areas of Afghanistan that killed 36 civilians and injured 163 others. US and Iran to hold talks in Qatar's capital Doha today to resolve the dispute over Strait of Hormuz. And in football, Brazil enter round of 16. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நேரம் 8:30 ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா டெடி படத்துல இருந்து என் இனிய தனிமைய பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மணிபுரி பாலன் நவீன் ராம் பெரம்பலூர்ல இருந்து. கொடுத்துடலாமா?

இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் பீஸ்ட் படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர்லேருந்து திவ்யஸ்ரீ, ஜெயஸ்ரீ, மேகாஸ்ரீ, பகத், நாங்கள் நாலு பேரும் குட்டிஸே, எங்கள் நாலு பேரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலு பேர் பேரையும் சொல்லியாச்சு, இப்போ பாடம் கொடுக்கவும் போயாச்சு.

சிவானலை மதியலை 9:36 கெலஹர்ட்ஸில் இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும். அடுத்ததா மெஹதி சர்க்கஸ் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர்லேருந்து சார்லஸ் இசபெல்லா ஜோனஸ் பிரின்சியா எமர்சன் இவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

கேட்டறிஞ்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதுரை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களே. அடுத்ததாக 9 மணிக்கு இசை பிரியர்களுக்காக அரங்க இசை நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் பி சுதர்சன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். 10:45 இலக்கிய பேழையில் இன்று உள்ளம் பெருங்கோயில் உரை வழங்குகிறார் கவிஞர் க புத்திர சிகாமணி அவர்கள். தொடர்ந்து ஔவையாரின் அமுத மொழிகள் உரை வழங்குகிறார் ராஜேந்திரன் அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் பன்னிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நம்மளுடைய இஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் எல் நினோ என்ன செய்யும் முனைவர் டி ரமேஷ் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி கேட்க போறோம். இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா உரியடி 2 படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் எங்க இருந்து அப்படின்னா நஞ்சை சங்கேந்தியிலிருந்து ஹரிஷ் கோபிகா தமிழ் பித்தன்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு

டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்ட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அடங்கமரு படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க ராஜேஷ் சிவன் அரியமங்கலத்திலிருந்து கொடுத்தலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேர்களினி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சுதர்சன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுவாமின் கஜமுக எனத் தொடங்கும் கவிகுஞ்சரபாரதி சாகித்யம், கானடா ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி தேவ தேவ கலையாமிதே என தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயா மாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி பி சுதர்சன் அவர்களின் பாடல்களால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி பாரதி என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமம், கரஹரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சுதர்சன் அவர்களின் பாடல்கள் வலம் வந்தன. என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இனி
1: தொடர்வது வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படும்.

0: படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய மின்னணு கால்நடை திட்டப் பணிகளின் கீழ் 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி, அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தடுப்பூசி பதிவுகள், பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் எஸ் கண்ணன்.
0: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தமிழ்புரம் மரியபுரம் பகுதிகளில் நுழைந்த காட்டியானை கூட்டத்தை வனத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு பின்னர் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். திருநெல்வேலி ரயில் நிலைய புறாமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் நீளங்கள் மற்றும் வழித்தடங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் விரைவு ரயில் இன்று நாகர்கோவிலிருந்து 70 நிமிடங்கள் தாமதமாக பிற்பகல் 3:30 புறப்படும் என்றும், திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி விரைவு ரயில் விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி கொல்லம் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனி தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

எந்த நாளா இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் வண்ணமயமா மாத்துற சக்தி இசைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இன்றைய நேரத்தை கொஞ்சம் இசையோடும் கொஞ்சம் உற்சாகத்தோடு மாத்த துள்ளலான பாடல்களோட வருது போடு ஆட்டம் போடு திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல.

நேர்களே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 பகல் 12:10 மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில புரியாத புதிர் பத்தி நம்ம தோழிகளோட உரையாடலாம். அதுக்கு நம்மளோட உரையாடத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 0431-240-1 அல்லது 246-1 என்ற எண்ணுக்கு நம்மளோட பேசி மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இணைஞ்சிருக்கும் போடு ஆட்டம் போடு.

10:30 திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இணைந்திருக்கிறோம். இது கேட்கலாம் ஒரு பட பாடல்கள்.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, திருமூலர் அருளிய திருமந்திரத்தோடு வருகிறார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள்.
6: உள்ளம்பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுரவாசல், தெல்லத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. திருமூலரின் இந்த திருமந்திரப் பாடல் மிகவும் ஆழமான செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. பல முறைகள் இந்த பாடலை படித்து திரும்ப திரும்ப அதற்குள்ளேயே என்ன ஆழமான செய்தி இருக்கிறது என்று தேடிய பொழுதுதான் நாம் இப்பொழுது வழிபடுகிற கோயில்களும் ஆலயங்களும் இந்த பாடலால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயில்களில் அதன் ஆகம விதிகள் என்பது இந்த பாடலுக்குள்ளேதான் அடங்கியிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். கோயில் என்பதும் நம்முடைய உடல் என்பதும் ஒன்றுதான். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், இந்த ஒரு வரிக்குள்ளே கோயில் வேறு, ஆலயம் வேறு என்று இரண்டாக பிரித்து திருமூலப் பெருமகனார் சொல்லுகிறார். அப்படி என்றால் கோயில் என்றால் என்ன? உள்ளம்தான். உள்ளம் என்றால் என்ன? அது எங்கு இருக்கிறது? நம்முடைய மூளையில்தான். எண்ணங்கள் எங்கே உருவாகிறதோ அதுதானே உள்ளம், அதுதான் கோயில் கருவறை. இந்த உடலாகிய நம்முடைய சரீரம் எலும்புகளாலும் தசைகளாலும் பல உள்ளுறுப்புகளாலும் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு ஆலயமாக இருக்கிறது. அதற்குள்ளே தெய்வம் என்பது எது, அந்த தெய்வத்தை வணங்குகிற வழிபாடு தீப ஆராதனை எது என்றெல்லாம் இந்த பாடலுக்குள்ளே சொல்லியிருக்கிறார். அப்படியெனில் கடவுள் இருக்கிற கருவறையாக இருப்பது மூளைதான். அது உள்ளத்திற்குள்ளே ஒளிந்திருக்கிற ஜீவனாக ஆன்மாவாக இருக்கிறது. அப்படியெனில் ஜீவன் அதாவது ஆன்மா உறையும் இடம்தான் பீனியல் கிளாண்ட். இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். கள்ள புலன்கள் ஐந்தும், ஐந்து திரி உள்ள மணிவிளக்கு, ஐந்து புலன் உணர்வுகளையும் ஒடுக்கி புலன் ஆசைகளை நெய்யாக உருக்கி தீப ஆராதனை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த பாடல் 4 அடிகளுக்குள் மொத்த வழிபாட்டு முறையையும் ஆகம விதிகளையும் ஒரு கோயில் அதாவது ஒரு ஆலய கட்டுமானத்தை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்பதை நுட்பமாக சொல்லியிருக்கிறார். கோயிலுக்குள் நுழைகிற பொழுது கோபுர வாயில், அடுத்து கொடிமரம், அடுத்து பலிபீடம், அடுத்ததாக அம்பாள் சன்னதி இருக்கிறது, அடுத்ததாக நந்தி அல்லது வாகனம் இருக்கிறது, அடுத்ததாக கருவறை. இந்த ஒரு கட்டமைப்பை பார்த்தால் இது ஒரு 6 நிலைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாய் என்பது நம் உடலில் எது? நாம் உணவு உண்ணுகிற இந்த வாய் அல்ல, அது மலவாய். படுத்திருக்கும் நிலையில் ஒரு மனிதனுடைய மலவாயிலிருந்து அடுத்து உள் நுழைகிற பொழுது மர்ம உறுப்பு இருக்கிறது, அது கொடிமரமாக இருக்கிறது. அடுத்து தொப்புள் கொடி, அது பலிபீடமாக இருக்கிறது. அடுத்து நெஞ்சுக்குழி, அம்பாள் உடைய சன்னதியாக இருக்கிறது. இதயம் இடது பக்கம்தான் இருக்கிறது என்பதை அறிந்த முன்னோர்கள் அம்பாள் சன்னதியை இடதுபுறத்தில் வைத்திருக்கிறார்கள். பரமசிவனுடைய இடப்புறம்தான் பார்வதி இருக்கிறாள் என்பதை நாம் இங்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். மூளை கருவறையாக இருக்கிறது. அடுத்ததாக தொண்டைக்குழி நந்தியாக இருக்கிறது, நம்முடைய புருவமத்தி, அதுதான் 6வது நிலை, அதுதான் ஆன்மா உரைகிற இடம், அதுதான் கருவறையாக 3வது கண்ணாக சிவலிங்கமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த கட்டிட வல்லுநர்கள் கோயிலை கட்டுகிற முறை என்பது ஒரு மனித உடலை அப்படியே புளு பிரிண்ட் வரைபடமாக உபயோகித்திருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பது புரியும். திருமந்திரத்தில் உள்ள இந்த பாடலில் படிக்கிற பொழுது

0: நான் உணர்கிறேன். அப்படியெனில் கடவுள் எங்கே இருக்கிறார்? நம் உடலுக்குள்தான் இருக்கிறார். இந்த உடலில் அவர் உறைந்து இருக்கும் இடம் நம் மூளையில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட். இந்த சிறிய அன்னாசி பழ வடிவிலான அற்புதமான ஒரு சிவாமிர்தத்தை சுரக்கிற அந்த சுரப்பிதான் பிரபஞ்சத்தில் கேலக்சியாக இருக்கிறது. அதைத்தான் நாம் கோயிலில் லிங்கமாக வைத்து வழிபடுகிறோம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும் என்பார்கள். மேக்ரகோசம் இஸ் மைக்ரகோசம். நம்முடைய உடலிலும் அது அப்படித்தான் இருக்கிறது. அது ஆலயங்கள், கோயில்கள், கருவறை, லிங்கம் என்று ஒரு குறியீட்டு படிமமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் வெளியில் வைத்து பூசிக்கிறோம், வணங்குகிறோம், வழிபடுகிறோம். திருமூலர் இதைத்தான் அழகாக விளக்கியிருக்கிறார் இந்த பாடலின் வாயிலாக.
1: திருமூலரின் உள்ளம் பெருங்கோயில் பாடலுக்கு உரை வழங்கினார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். அடுத்த இலக்கிய பேழையில் இணைகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: அவைப்பிராட்டினுடைய இலக்கிய சிந்தனைக்குள் செல்வோம். அவர் ஆத்திச்சூடி, குன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, விநாயகரகவள் தனிப்பாடல்கள் என்று பாடி மக்களுக்கும் அர்ப்பணித்திருக்கிறார். கடையில் வள்ளல்களை போற்றி பாடிய, அவர்களால் புகழப்பட்ட, அவர்களால் அன்பு செலுத்தப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் மூதாட்டித்தான் அவை பிராட்டி. அந்த அவ்வையார் செல்லாத நாடுகள் இல்லை. உலகத்துள்ள மக்களுக்கெல்லாம் அறம்பொருள் இன்பத்தை போதித்தார். அறம் செய்ய விரும்பு, உள்ளும் வகையான அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவராசன் சொன்னது போல பயன் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பாராமல் அறத்தை செய்து கொண்டே இரு, அறம் செய்ய விரும்பு என்று அவ்வையார் பாடுகிறார். கோபப்படாதே, எல்லா உயிரோடையும் அன்பு செலுத்து, ஆறுவது சினம் என்று சொல்கிறார். கவையாகி கொம்பாகி கானகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபைநடுவே நீட்டோலை வாசியான் நெடுமரமாய் நின்றான் அவனே நல்ல மரம் என்று சொல்கிறார். கானகத்திலே கவையாக கொம்பாக நிற்கிறதே அது மரமா? அது கிடையாது. கற்றறிந்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் கூடிய சபையிலே ஒரு ஓலையை படிக்க தெரியாத கல்வியறிவே இல்லாமல் இருக்கிறானே அவன்தான் அந்த மரம் என்று சொல்கிறார். இதைதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீட்டை இருண்ட வீடு என்போம் என்கிறார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையான். மன்னருக்கு தந்தையமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்கிறார். ஒரு மன்னனையும் கற்றறிந்த சான்றோரையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மன்னரிலே சான்றோன்தான் மிகவும் முக்கியமானவன், கல்வியாளன்தான் மிகவும் முக்கியமானவன். கல்வியாளனுக்கு இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதைகளும் அனைத்தும் உண்டு. ஆனால் மன்னருக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. கல்வியை பற்றி அப்படி போட்டுகிறார் ஔவையார் பிராட்டியவர்கள். ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரா மீண்டும் மாநிலத்தில், வேண்டாம் என இது விட்டொழித்து நாமும் ஒரு நாள் அவளையே போவது உறுதி என நம்பு என்று சொல்கிறார். ஆண்டாண்டு காலமாக அழுது புரண்டு கொண்டிருந்தாலும் இந்த மாநிலத்திலே இறந்தவர்கள் மீண்டும் வருவார்களா? வரமாட்டார்கள். மொக்குள் தாம் தோண்டி முடிவது போல மக்களாய் பிறந்தோர் மடிவது சின்னம். அனைத்து உயிர்களும் இந்த உலகத்திலே மாய்ந்துவிடும் என்று வள்ளுவர் கூட சொல்கிறார். நேற்றிருந்த ஒருவன் இன்று இல்லை, இன்றிருக்கும் ஒருவன் நாளை இல்லை, முன்பிருந்த ஒருவன் நேற்று இல்லை, என் அப்பன் பராபரமே என்று மாணிக்கவாச பெருமான் பாடுகிறாரே, அப்பொழுது இந்த உலகத்திலே நிலையாமை என்பது இருக்கிறது. அதைத்தான் அவை பிராட்டி சொல்கிறார். வாழ்க்கையிலே மரணம் என்பது எங்கு வரும் என்று தெரியாது, அதை கண்டு கலங்க வேண்டாம், அறப்பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அவை பிராட்டி. பிறகு சொல்கிறார், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்கிறார். நெல்லுக்குத்தான் இறைக்கிறோம், ஆனால் புல்லுக்கும் பாய்கிறதல்லவா? அதுபோன்று தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்கிறார். ஒரு முறை அதிகமான நகர்வளம் காண்பதற்காக முகமூடியிட்டு வருகிறான். வரும்பொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்போது அவையார் கண்ணிலே பட்டவுடன் அவை பிராட்டியே எங்கே நீங்கள் இங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது மன்னரிடம் சொல்கிறார், நான் இப்படியே ஊர் முழுவதும் தமிழை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் என்று கேட்பதற்கு, இல்லை நான் வேறொரு நாட்டுக்கு செல்கிறேன், பிறகு வருகிறேன் அதியா என்று சொல்கிறார். இல்லை அவசியம் வர வேண்டும் என்று மன்றாடுகிறார். அவை மறுக்கிறார். ஆனால் அதியன் அவரை வரவேற்பதற்கு உபாயம் செய்கிறார். திருடன் வேடமிட்டு குதிரையிலே முகமூடி கட்டி வந்து அவையினுடைய அந்த கைமூட்டையில் இருக்கும் அத்தனை ஓலைச்சுவடையிலும் திருடி விட்டு செல்கிறார். திடுக்கிடுகிறார் அவை, என்ன இது, அதியன் ஆட்சியிலே கொள்ளையா? பிறகு மன்னனை சென்று சந்திக்கிறார். மன்னனே சொல்கிறான், உங்களை அழைப்பதற்காகவே மாறுவேடமிட்டு வந்து இப்படி நான் தான் செய்தேன் என்று அரண்மனையில் சொல்லவும், பிறகு அங்கே அவையை தங்க வைத்து அவருக்கு வேண்டிய நன்மைகளையும் பணிவடைகளையும் செய்து அவை பிராட்டியை பாராட்டி, அவையே உங்கள் தமிழ் பணி சிறக்க

0: என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அதியமான் அங்கே ஒரு நெல்லிக்கனியை அவைக்கு தருகிறார். இந்த நெல்லிக்கனியை வைத்து நீங்கள் நீண்டகாலம் வாழ்ந்து தமிழ் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். மூன்று மன்னர்களுக்கும் நல்லுபதேசம் செய்து பாரி மகளிரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம், காதலனுடைய செல்லட்டும் என்று அந்த காதலுக்கு ஆதரவாக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தவரே அவ்வையார்தான். அவ்வையாரிடம் ஒரு முறை அதியமான் கேட்கிறார், பெண்பாள் புலவரே, இந்த உலகத்திலே பெரியது எது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த அவ்வையார் சொல்கிறார், பெரிது பெரிது, புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. அந்த நான்முகனோ கரியமாளின் உந்தியில் இருக்கிறான். அந்த கரியமாளோ திருப்பார்கடலின் அடியிலே இருக்கிறார். அந்த திருப்பார்கடலோ அந்த அகத்தியனின் கமண்டலத்திலே உள்ளது. அந்த அகத்தியன் குருமுனியோ சக்தி தேவியின் கணையாளியில் இருக்கிறான். அந்த கணையாளியோ சிவபெருமானினுடைய ஒரு இடபாகத்திலே இருக்கிறது. அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் தொண்டரதம் உள்ளத்திலே இருக்கிறார். அப்படி என்றால் தொண்டரதம் பெருமை சாற்றம் உள்ளதோ என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே மிகவும் சிறந்தது தொண்டரதம் பெருமையை நாம் ஒரு நாள் மறந்துவிட முடியாது. அதனால் நம் நாட்டிலே வாழ்ந்த அனைத்து தலைவர்களும் அறிஞர்களும் புலவர்களும் தொண்டை ஏற்றுக்கொண்டார்கள். கையிலே தொண்டே சிறந்தது.
1: ஔவையாரின் அமுத மொழிகளை வழங்கிச் சென்றார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின்போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோகாக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.

தங்க மகன் படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டோம். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கின்றது வெள்ளை ரோஜா படத்திற்காக.

உன்னை படைக்க, அட பிரமிப்புடன் நானும் வந்து உன்னை ரசிக்க, பிரம்மனுக்கு ஞானம் வந்து உன்னை படைக்க, அட பிரமிப்புடன் நானும் வந்து உன்னை ரசிக்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உயிருள்ள வரை உஷா படத்திற்காக. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். தூங்காத கண் என்று ஒன்று படத்திற்காக.

0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உருவங்கள் மாறலாம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
2: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.

துடிக்கும் கரங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:31. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சலங்கை ஒலி இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

ஒலித்தது. மெல்ல பேசுங்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வருகிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் படம் சட்டம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
0: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சி வானொலி மதியாலை 936 KHz.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
5: குறளமுதம்
6: வலியறிதல் 48 அதிகாரம் முதல் குரட்பா.

0: 吗？
1: இயந்திரங்களோடு சுத்தி இருக்கிற நம்மளால மின்சாரம் இல்லாத உலகத்தை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? கோடை காலத்துல நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம், ஒரு நொடி சுத்தக்கூடிய அந்த மின் விசிறி நின்னுட்டா கூட நம்மளால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, உடனே வெளியில எங்கேயாவது வரணும்னு தான் தோணும். அப்படிப்பட்ட மின்சாரத்தை அவசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமான்னு கேட்டா அலட்சியமா வீணாக்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. வீட்டுல ஆளே இல்லாத அறையில மின் விசிறி சுத்திக்கிட்டே இருக்கிறது, மின் விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும், இதையெல்லாம் நாம கண்டுகிறதே கிடையாது. ஒருவேளை இதுக்காக நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ நம்மள திட்டினா கூட கரண்ட் பில்லு கட்ட கஞ்சம் பிடிக்கிறாங்கன்னு தான் சொல்வோமே தவிர காரணத்தை புரிஞ்சுக்கவே மாட்டோம். நாம சிறிய அளவுல மேற்கொள்ளக்கூடிய மின் சேமிப்பு தாங்க நாட்டுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை காத்தையும் ஒளியையும் பயன்படுத்த கத்துக்கணும். நாம பயன்படுத்துற மின்சார சாதனங்களை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதனை நிறுத்தாம அப்படியே விடுறது, தேவையற்ற மின் சாதனங்களை அதிக அளவுல பயன்படுத்துறது, இதையெல்லாம் தவிர்க்க பாக்கணும். மின் விளக்கு, தொலைக்காட்சி, மின் விசிறி, குளிர்சாதன பெட்டி, சலவை இயந்திரம், நீர் இறைக்கு மோட்டார், மின்சார அடுப்பு, தொலைபேசி, கணினி, இதையெல்லாம் தேவையான நேரத்துல தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தினாலே போதும். அவை போதித்தது என்னமோ பொது சிக்கனம் தான், ஆனா நமக்கு இன்னைக்கு தேவை மின் சிக்கனம். யோசிப்போம் மின்சாரமற்ற உலகத்தை, சேமிப்போம் இன்றே மின்சாரத்தை.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 கேட்டு ரசிக்கலாம். பகல் 1 மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள் வலம் வரும், 2:15 வேளாண் அரங்கம், 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம். நேர்களே, இன்று மாலை 6 நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 ஆரவாரம் கேட்கலாம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களோடு வலம் வரும் நலம் தரும் யோகா. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நிலைத்த நேரம் பகல் 12:10. நேர்களின் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்தர் ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கல்லார்ந்த என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி சிவனடியே என தொடங்கும் செய்கிழார் பெரிய புராணம்.

திருச்சிராப்பள்ளி முதலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் குமாரவயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டோம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம். இன்று மாலை 5:28 நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1, அறிமுக நேயர்கள் 240-102-1, அனைத்து நேயர்களும் 43-1 என்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளும்.

0: நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில்

0: பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுக்குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது.

0: இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்ரிவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
4: 1, 2, 3
3: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இனி கேட்கலாம் காற்றலைகளில் காலத்தை தாண்டி காதுகளில் தேனாய் பாயும் கீதம், மதுர கீதம்.

முதலாவதா ஒழிக்கு இருக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகள்ல பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் மயிலாப்பூர் ஆனந்தி மணிகண்டன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, குப்பநத்தம் ராம் பிரகாஷ், கோகிலா, வாகையூர் ராக்கெட் ராமசாமி, சரோஜா தேவி.

அடுத்த பாடலா ஒழிக்க வருது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க நேயர்கள் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருப்பங்குழி சாந்தி விஜயகுமார், சிறுங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், சந்தோஷ்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின்வெளி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை கீதத்தோட. அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி.

இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலத்தை கடந்த காதுகளில் தேனாய் பாயும் கீதமாய் மதுர கீதத்தில் அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது. தங்கப்பதுமை திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் வி தட்சிணாமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் சுகன்யா பரத்,

இன்னைக்கு நம்ம திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் 2:15 வேளாண் அரங்கம். வேளாண் அரங்கத்தில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நீர்முகத்தில் பங்கேற்கிறாங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள். காலத்தை தாண்டி காதுகள் தேனாய் பாயும் கீதமாய் மதுர கீதத்தில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து.

ಗದ ಮಮ ದದ ನಿ

காற்றலைகள்ல காலத்தை தாண்டி காதுகளில் தேனாய் பாயும் கீதமாய் மதுர கீதத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா குரல்ல ஆர் சுதர்சனம் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் ராமேஸ்வரம் ஆஷிக் தஃபீக் அவர்கள்.

இருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தோடு. அடுத்ததா ஒலிக்க வருது பால்குடம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

பாடு செய்வதுண்டு. ஏன் கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு. ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும் எவனும் மிருகமாவதுண்டு. ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு. தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து நில், தொடர்ந்து செல்.

0: எழுந்து நில் கொடுந்து செல் தோல்வி கிடையாது தம்பி.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz மதுர கீதத்தில். அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்கா, ஸ்ரீ.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு இங்கிருந்து
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz மதுர கீதத்தில் இன்னைக்கு நிறைவு பாடலா ஒலிக்க வருது டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

இதுவரை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் மதுரகீதம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு மதுரகீதம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு இணைந்து இருங்கள் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதன்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை

0: விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும் நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் 2வது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN அலர்ட் மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து அ. முருகன்.
0: தூத்துக்குடி

0: கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த ஜூன் 15ஆம் தேதி முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டுகாலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். BE, BTEC உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: நேர்களை, உங்களின் நினைவிற்கு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம். பிற்பகல் 3 இசைத்துறல், 4 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 431-246-1021, 431-240-1021. மாலை 5 பொன் மாலை கேட்கலாம். நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இன்று மாலை 6 ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் 6:15 நலம் தரும் யோகா. யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Eurobank launches UPI-based remittance service from Greece to India. Commerce Minister Piyush Goyal calls it a milestone in India's digital payments expansion. Special intensive revision of electoral rolls begins in Delhi and 4 states. India reaffirms strong support for Financial Action Task Force after Pakistan criticizes grey list monitoring by agency. Uncertainty looms over U.S. and Iran peace negotiations as Tehran rejects U.S. President Trump's claim of meeting in Doha. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of Uttar Pradesh, Bihar, central Maharashtra, Konkan and Goa for next 2 days. And Germany knocked out of 2026 FIFA World Cup after facing defeat from Paraguay in 4-3 penalty shootout. Morocco enters round of 16, defeating the Netherlands. The Eurobank has launched the UPI-based remittance service for cross-border transfers from Greece to India, enabling Indian customers to transfer money near instantly at minimal costs. The initiative is part of the bank's strategic collaboration with the National Payments Corporation of India International Payments Limited. In a social media post, Commerce and Industry Minister Piyush Goyal said the inauguration of services at Eurobank marks another important milestone in the global expansion of India's digital payment ecosystem. He added that with UPI now live in Greece, eligible customers can transfer money instantly, securely and seamlessly, with transaction costs reducing drastically to a fraction of conventional transfer costs. Mr. Goyal said the increasing global acceptance and appreciation of UPI reflects the trust in Prime Minister Narendra Modi's vision of building technology-led solutions that create value beyond borders and deepen partnerships for shared growth and prosperity. The Special Intensive Revision SIR of electoral rolls has begun in Delhi, Karnataka, Meghalaya, Maharashtra and Jharkhand today. As part of the exercise, in Delhi, over 13,000 booth-level officers, BLOs, will visit every household till the 29th of next month

0: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் பேச்சிமுத்து அவர்கள். முதலில்
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் மீன் தொட்டியில மீன் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் என்ன வகையான மீன்னே தெரியாமவே வளர்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய பேர். அதை வந்து அலங்கார மீன் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த அலங்கார மீன் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க கெண்ட மீன், கெளுத்து மீன், ஜிலேபி மீன் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அலங்கார மீன் அப்படின்னா இது ஒரு வகையா இல்ல பல வகைகளை சேர்த்துதான் அலங்கார மீன் சொல்றோமா?
2: இது வந்து பல வகையான மீன்களுக்கு சேர்த்ததுல பாத்தீங்கன்னா வந்து அலங்கார மீன் வளர்ப்பு பாத்தீங்கன்னா இன்று உலக அளவில் வேகமாக வளர்ந்து முக்கிய தொழிலாக காணப்படுது சார்.
1: இந்த அலங்கார மீன் அப்படின்னு சொல்லும் போதே அது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எல்லாருக்கும் தோணும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
2: சார், அலங்கார மீன் வளர்ப்பு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து லாபம் தரும் தொழிலாக காணப்படுது சார். பொதுவாக இந்த மகளிர்கள், வேலை வாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து முக்கிய தொழிலாக காணப்படுது. இது வந்து பெரும் லாபத்தை வந்து கொடுக்குது சார். இப்ப ஹாஸ்பிட்டல் அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் வளர்ப்பாங்க. அது ஏன்னா வந்து அதோட மூவ்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நோயாளிகள் இருப்பாங்க, அந்த மீனோட மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகும். சோ அதுல இருந்து நோய்கள் வந்து அவங்களுக்கு காப்பாத்திக்கலாம்.
1: நிச்சயமா சார், இது ஒரு தெரப்பியா கூட நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. நம்மளும் கூட நிறைய கடைகளுக்கு இல்ல உணவகங்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போனோம்னா முன்னாடி ஒரு பெரிய மீன் தொட்டி
2: வச்சிருப்பாங்க.
1: நோயாளிகளுக்கும்
2: கோபத்தை தணிஞ்சு லெவலுக்கு போயிடலாம்.

0: ரொம்ப இந்த விஷயத்தை சொல்லும் போதே நிறைய பேருக்கு இருக்கிற கோபம் போயிடும். மீன் தொட்டியில மீன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கோபம் போயின்னு சொல்லலாம். சரி சார், இந்த அலங்கார மீன் வளர்ப்போட முக்கியத்துவம் என்ன?
1: அலங்கார மீன் வளர்ப்பு முக்கியமா எதுக்குன்னா வந்து ஏற்றுமதி தொழில்கள் வளர்க்கலாம். முக்கியமா வந்து வீட்டு அலங்காரத்துக்கு வளர்க்க சார், குளம் குட்டையில தொட்டியில வளர்க்கலாம், வீடுகளை வளர்க்கலாம், ஹாஸ்பிட்டல வளர்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமா ஒரு தொழில் தான், பட் என்ன ஒரு லாபகரமா தொழிலா இருக்கு சார். நம்ம இதுல
0: அது மற்ற மீன்களை விட இது வளர்க்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு வருமானம்
1: வித்தியாசம்.

0: வளர்க்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு வருமானம்,
1: வித்தியாசம் பட் லாபம் அதிகமா இருக்கு.
0: அதுதான் முக்கியம். இப்போ இந்த லாபம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை மீன், இப்போ ஒரு கெண்ட மீனோ ஒரு ஜிலேபி மீனோ வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அந்த ஒரு வகை மீனை மட்டும்தான் வளர்ப்போம். இந்த அலங்கார மீன் பலதரப்பட்ட மீன்களை வளர்க்கற மாதிரி இருக்கும், அதை வந்து ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித்தனி தொட்டில எல்லாம் வளர்க்கணுமா இல்ல ஒன்னாவே வளர்க்கலாமா?
1: இல்ல சார், தனித்தனி தொட்டில வளர்க்கணும் சார். எக்ஸாம்பிள் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் பாங்க, கப்பி பாங்க, ஏஞ்சல் பாங்க, டிஸ்கஸ் பாங்க, கொய்கப் பாங்க, இதெல்லாம் வந்து தனித்தனி தொட்டில தான் வளர்க்கணும் சார். ஏன்னா ஒண்ணு ஃபைட் பண்ணி அது வந்து நோய் காரணமா இருக்கும். சோ வந்து தனித்தனி தொட்டில வளர்த்தா நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் சொல்றாங்க.
0: பேரெல்லாம் கேட்டாலே ஏதோ நம்மளாம் அப்படியே வந்து சொல்றது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு கூட்டிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்குது. அதே போல நீங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரியான அந்த அலங்கார மீன்களும் அதுங்களுடைய செய்கைகளையும் அப்படி வச்சிருக்கு. இந்த ஷார்க்னு சொல்றாங்க, கொண்ட மீன் எல்லாம் சொல்றாங்களே,
1: கொண்ட மீன், கோல்டு ஃபிஷ்னா கோல்டு கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அது கப்பி பாங்க, ஏஞ்சல் ஃபிஷ்னா அந்த ஏஞ்சல் மகையை கும்பாங்க, ஃபைட் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அந்த வால் எல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கும், ஃபைட் பண்ண ஃபிஷ் வந்து அது மாதிரி அழகான மீன்கள் எல்லாம் இருக்காது.
0: மீன்களுக்குள்ளேயும் நிறைய இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகள்லாம் இருக்குது. சரிங்க சார், இப்ப இந்த அலங்கார மீன்கள்ல பொதுவா காணப்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கும், அது சாதாரணமா என்னென்ன நோய்கள் எல்லாம் ஈஸியா வரக்கூடியது?
1: அலங்கார மீன்கள் வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் அந்த ஒட்டுண்ணி நோய்கள் காணப்படுகிறது. முக்கியமா அந்த நோய்கள் வர காரணம் என்னன்னு பார்த்தா நீரின் தாகம் சார், நீரின் தாகம், அடுத்த உணவு, வெப்பநிலை, அடுத்து நம்மளுடைய பராமரிப்பு, இதுதான் முக்கியமான. ஏன்னா வந்து தண்ணி வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும், அதிகமான உணவு போட்டோம்னு சொல்லுங்களேன் தொட்டில மீன் எடுத்துக்க உணவு தவிர்த்து மற்ற உணவுலாம் கீழே கிடக்கும். சோ அது என்னன்னா தண்ணி கெட்டு போகும், சோ அதனால மீன்கள் நோய் ஏற்படும். அடுத்து வெப்பநிலை, விண்டர் சீசன், சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஏற்ற மீன்கள் வந்து நோய் ஏற்பட முக்கிய காரணமா இருக்கு சார். அடுத்து ஒட்டுண்ணிகள் இருக்கு, இப்ப நமக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தள்ள பெயின் இருக்குல்ல, அதே மாதிரி மீன்களுக்கும் மீன் பெயின் ஒண்ணு இருக்கு சார்.
0: மீனுக்கும் பெயின் இருக்கு
1: எனக்கு, அது எப்படின்னா இங்கிலீஷ்ல அர்குலஸ்ம்பாங்க, அர்குலஸ் தமிழ்ல மீன் பெயின்பாங்க. அந்த மீன் பெயின் என்னன்னா வந்து மீனோட உடல் பாடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், வாலில் ஒட்டிக்கும், தலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ அது என்னன்னா அது மீனோட அந்த பிளட்டை எடுத்து சாப்பிடும், சாப்பிடனா மீன்களுக்கு நோய் ஏற்படும், மீன்களின் வளர்ச்சி வந்து கம்மியாகும் சார். அடுத்து மீனோட உடல் நிறமாட்டம் வந்து அடையும் ஓகேங்களா, அதோட அடுத்து உணவு வந்து உட்கொள்ளாமலே காணப்படும், அது மீன் அதனோட ஆக்சன். அடுத்து வந்து மீன்கள் வந்து அதிகமான இழப்பு ஏற்படும் சார் ஓகேங்களா, இதான் மெயினா. அடுத்து வெண்புள்ளி நோய் நோய் ஏற்படும், அந்த இச்சும்பாங்க சத்தம் இங்கிலீஷ்ல, எப்படின்னா உடல் ஃபுல்லாவே வெள்ளை கலர் ஸ்பாட் ஸ்பாட்டா காணப்படும், அது என்ன வெண்புள்ளி நோயும்பாங்க, அது முக்கியமான நோய் வகை சார். இதெல்லாம் மெயினா வந்து தண்ணி தான் சார் காரணம், தண்ணி அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும், அதனால மெயின்.
0: நீங்க சொல்றதை பார்த்தா மற்ற மீன்கள் எல்லாம் சாதாரணமானவங்க மாதிரியும் இந்த அலங்கார மீன்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள் மாதிரி பாத்துக்கணும், அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றீங்க. சரி சார், இப்ப வீட்டுல நிறைய பேர் மீன் தொட்டில மீன் குஞ்சுகளை வளர்க்கறாங்க, குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து ஏறப்பட சொல்றாங்க, அவங்க அள்ளி கொட்டிடுறாங்க, இல்ல அந்த மீன் தொட்டிக்குள்ள அந்த பிடிக்கிற ஆசையில தொட்டிக்குள்ள கையை விட்டுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் இப்படி செய்யறது சரியான முறையா? அலங்கார மீன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய முறையில எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்?
1: சில வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், ஏன்னா நீ வந்து கையை உள்ள விட்டு ஃபீடு போடுறது அந்த மாதிரி என்னன்னா மீன்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சார்.
0: இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது மீன் தொட்டிகளை பார்த்தா நமக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க, ஆனா நமக்கு மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறதுக்காக மீனோட அழுத்தத்தை நம்ம கூட்டக்கூடாது அப்படிங்க.
1: மீன் வந்து பார்க்கலாம், ஃபீட் கொடுக்கலாம், ஆனா ஃபீட் கொடுக்கும் மீன் தொட்டி உள்ள கையை விட்டு நீங்க கண்டிப்பா மீன் ஃபீட் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கொடுக்கும்போது உங்க கையில் உள்ள பாக்டீரியா ஆகட்டும் மீன் தண்ணியில போய் இதாகும், மீன்களுக்கு வந்து நோய் வரும், மீன்களுக்கு வந்து கையை விட்டு ஃபீட் கொடுக்கவே கூடாது ஓகே, அது மெயினா பார்க்கணும் சார்.
0: சரி சரி, பெரிய குளத்துல எல்லாம் சாதாரணமா வளர்ற மீன்களுக்கு நம்ம எதுவும் பராமரிப்புங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத விஷயமா தான் எல்லாம் பாப்பாங்க, ஏன்னா அந்த குளத்துல எல்லாம் நிறைய பகுதி இருக்கிறதுனால அது சரியாயிடும் அப்படின்றாங்க. ஆனா இந்த மீன் தொட்டி அப்படின்றது நமக்கு எத்தனை லிட்டரு தண்ணி இருக்குங்கிற அளவு வரைக்கும் கூட நமக்கு நல்லா துல்லியமா தெரியும். இந்த விஷயத்துல நீர்த்தர மேலாண்மை அப்படிங்கிறது அலங்கார மீன் வகைகளுக்கு எப்படி நம்ம கடைபிடிக்கணும்?
1: மீன் வளர்ப்புக்கு வந்து நீர்த்தர மேலாண்மை வந்து முக்கியமான பாயிண்ட் சார். ஏன் சொல்றேன் வந்து மீனோட உடம்பு வந்து அந்த நீரின் தரத்தை பொறுத்த வந்து மாறுபடும் சார். நீர் வந்து அம்மோனியா, நைட்ரேட் போன்ற கழிவுகள் வந்து அதிகமா காணப்படும் சார். கழிவுகள் அதிகமான மீன்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா ஏற்படும் சார். சோ மன அழுத்தம் அதிகமான மீன்களுக்கு ஈஸியா வந்து நோய் தாக்கும் கண்டிப்பா. சோ மெயினா வந்து மீன்களுக்கு மன அழுத்தம் ஓகேங்களா, அதுக்கு மெயின் எப்படி அந்த நீரினோட கழிவுகள் அதிகமா சேர்ந்து மன அழுத்தம் அதிகமா ஏற்படும் சார்.
0: இந்த அலங்கார மீன் வளர்ப்புல சின்ன தொட்டில நிறைய மீன் எல்லாம் சில இடத்துல விட்டுருவாங்க, வெளியில போறோம் அப்படின்னா ஒரு புது விதமான ஒரு மீனை பாத்துட்டோம்னா அடாடா இதை கூட வாங்கி நம்ம தொட்டில விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை வந்து இது ஒரு மீன் தானே, இதோட மீனோட மீனா இதுவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள விட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யறது சரியா?
1: கண்டிப்பா அப்படி என்னைக்கும் விடவே கூடாது சார். ஏன்னா வந்து நீங்க வெளியில இருந்து ஒரு மீனை கொண்டு வாங்கன்னா அந்த மீன்ல நீங்க என்ன நோய்க்கு நமக்கு தெரியாது, அந்த மீன் எடுத்து நீங்க புதுசா உள்ள தொட்டில விடும்போதுனா அந்த மீன்ல நோய் வந்து இந்த மீன்களுக்கும் வாய்ப்புகளுக்கு. சோ என்னன்னா புது நீங்க கொண்டு வர மீனை வந்து தனியா இடத்துல வச்சு பாதுகாத்து நோய் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் புது தொட்டில வந்து மீன் விட வேணும். அப்படி பார்த்தாலே நீங்க ஈஸியா வந்து நோய் இல்லாம காத்துக்கொள்ளலாம் சார்.
0: கிட்டத்தட்ட மீன் வளர்ப்புங்கிறது வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு மாதிரியே
1: உண்மையிலே.
0: சரி, இப்ப அடுத்தது அலங்கார மீன் அப்படின்னாலே அது நிழலுக்குள்ள இருந்து வளரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும், நிழலுக்குள்ளேயே தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த வெப்பநிலை அப்படிங்கிற மாறுபாடு எல்லாம் இருக்குமா? இந்த வெப்பநிலையை வந்து நம்ம எப்படி எல்லாம் நம்ம பராமரிக்கணும் அந்த தண்ணியில?
1: கண்டிப்பா சார், நீங்க வந்து சம்மர்ல வெப்பநிலை அதிகமாகும், அப்ப என்ன வந்து நீரின் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் சார். ஏன்னா வந்து நீரின் வெப்பநிலை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மீன்களினோட ஆரோக்கியம் வளர்ச்சிக்கு வந்து அதிகமா உணவு உட்கொள்ளுதல் இனப்பக்கம் போன்ற நோய் சக்தி ஆகியவற்றுக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி சார் வெப்பநிலை. ஓகேங்களா?

0: ஸோ வந்து இப்போ மீன்கள் வந்து குளிர் ரத்தம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து கொண்ட உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு வெப்பநிலை வந்து அதிகமாக காணப்படுவாங்க நோய் ஈஸியாக தாக்கும். ஒவ்வொரு மீனுக்கு வந்து வெப்பநிலை மாறுபடும் சார் ஓகேங்களா. இப்போ வந்து வெப்பநிலை கம்மியான மீன்களுக்கு வந்து கம்மியான இடத்துல வாழும், இப்போ அதிக வெப்பநிலை வந்து அதிகமான இடத்துல வாழும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மாறுபடினா மீன்களுக்கு நோய் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்.
1: இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட பாதிப்புகளை சொல்லும்போது இந்த வெள்ளை புள்ளி இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த வெள்ளை புள்ளி நோய் அப்படின்னா அது என்ன?
0: அது வந்து ஒட்டுண்ணி நோய்ம்பாங்க சார். ஏன்னா வந்து இந்த நோய் மீன்களின் உடல்கள் சார், உடல் இறக்கைகள் செவல்கள் வந்து அதிகமாக காணப்படும் சார் ஓகேங்களா. பாதிக்கப்பட்ட மீன்களை பார்த்தீங்கன்னா உடல் வந்து வெண்புள்ளிகள் காணப்படும் ஓகேங்களா. பாதிக்கப்பட்ட மீன்கள் என்ன பண்ணா மீன்கள் வந்து அந்த கல் தொட்டியில் போய் உடல போய் வகசிட்டு காணப்படும். அப்ப என்ன பண்ணா நோய் வந்து தீவிரம் அடைஞ்சா அப்ப என்ன பண்ணா வந்து மீன்களுக்கு சுவாசிக்க கஷ்டப்படுவாங்க, சுவாச குழாய் ஏற்படும், அடுத்ததுன்னா இழப்பு ஏற்படலாம். இது எதுனா திடீர் வெப்பநிலை மாற்றம், அசுத்தமான நீர், புதிய மீன்களை தனிமைப்படுத்தாம வந்து தொட்டியில் விடுது. இதனால மீன் நோய் வந்து அதிகமாக காணப்படும் சார்.
1: இப்ப பரவாயில்ல சார், மீனுக்கு வந்து நோய் அப்படின்னா இந்த வெள்ளை புள்ளி வருது இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வேற விதமான நோய் தாக்கங்கள்லாம் மீனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தா அதை நம்ம எப்படி எல்லாம் சமாளிக்கலாம்?
0: கண்டிப்பா சார், இது வந்து வெள்ளை புள்ளி நோய்ங்கிறது ஒட்டுண்ணி நோய். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியல் நோய்களுக்கு பூஞ்சைகள் நோய்கள்லாம் இருக்கு. பாக்டீரியல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காணப்படும் நோய் தான், அதிக இழப்பு ஏற்படுத்தும் சார் ஓகேங்களா. மீன்களுக்கு பாக்டீரியல் நோய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாக்டீரியானா இந்த ஏகமோனாஸ், சூடோமோனாஸ், விப்பியோ, ஃபிளவர் பாக்டீரியம் போன்ற பாக்டீரியல் நோய்கள் வந்து மீன்கள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வால் அழுகல் நோய். இந்த வால் அழுகல் நோய் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஃபின் ராட் டிசீஸ்ம்பாங்க. இது வந்து அலங்கா மீன்களை ஏற்படும் பொதுவான ஒரு நோய் வகை தான், பாக்டீரியா நோயால ஏற்படும். இந்த நோய் தாக்கப்பட்ட மீன்களை பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வால் இறக்கைகள் வந்து சேதமடைஞ்சு அழுக்க தொடங்கிடும் ஸ்டார்டிங்லேயே. சரியான நேரத்தில் நம்ம கவனிக்கப்படாவிட்டால் என்னன்னா அந்த நோய் தீவிரமடைஞ்சு முழு வால் பகுதியும் அழுகி காணப்படும் சார். இது வந்து வால் அழுகல் நோய். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிராப்சிம்பாங்க. டிராப்சி பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இது ஒரு வகையான பாக்டீரியல் நோய் தான் சார். இது என்னன்னா உடலின் உள்ளுறுப்புகள் வந்து பொதுவாக சிறுநீரகம், கல்லீரல் என்ன பாதிக்கப்படும் சார். இதனால உடலிலிருந்து அதிக அளவு நீர் தேங்கி அந்த வயிற்று பகுதி வந்து வீங்கி காணப்படும். இதுதான் வந்து அந்த டிராப்சிம்பாங்க. பொதுவாக அந்த டிராப்சினாலே வந்து தண்ணி அதிகமாக தேங்கி வயிற்று பகுதி வீங்கி காணப்படும். இதுதான் வந்து அந்த வால் அழுகல் நோய். அடுத்து கிள் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவல்கள் அதிகமாக பாதிக்கும் சார் மீன்களுக்கு ஓகேங்களா. செவல்கள் வந்து மீன்களின் சுவாச வகுப்புகள் வந்து அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். மனிதர்களுக்கு நோய்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து மீன்களுக்கு வந்து செவல் அதிகமாக முக்கியமான வகுப்பு. ஸோ வந்து செவல்கள் நீங்களுக்கு அகந்த ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்தோம், அதான் மெயின் ப்ராசஸ். ஸோ செவல்கள் பாதிக்கப்பட்டால் மீன்கள் வந்து சுவாச கடுமையாக பாதிப்படையும், அதான் மெயின் சார். அடுத்து பாப் ஐ அப்படிம்பாங்க. இது வந்து அலங்கார மீன்களுக்கு பொதுவாக கண்களை ஏற்படும் நோய் சார். இது என்ன ஒன்னா கண்கள் வந்து வெளியே பிதுங்கி காணப்படும், அதான் வந்து பாப் ஐம்பாங்க. இந்த நோய் வந்து ஒரு கண்ணிலும் அல்லது ரெண்டு கண்ணிலுமே வந்து காணப்படும் மீன்களுக்கு பொதுவாக. இந்த நோய் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்கள் தான் ஏற்படுகிறது ஓகேங்களா. மோசமான நீர்த்தகம், அடுத்து அதிக அமோனியா அளவு, அடுத்து காயம், மன அழுத்தம், அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு, இதனால வந்து இந்த நோய் வந்து அதிகமாக ஏற்படுகிறது சார்.
1: இந்த நோய் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. பாப் ஐ அதாவது இனிமே நீங்க வந்து சாதாரணமா மீன்களை பாக்குறது வேற, இனிமே இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலையும் இப்ப நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறோம் தான் சொல்லணும். சரி, இந்த அலங்கார மீன் வகைகள் அப்படிங்கிற விஷயத்துல குட்டி மீன் இருக்கு, பெரிய மீன் இருக்கு, இந்த வாஸ்து மீன் எல்லாம் கூட சொல்றாங்க, அதெல்லாம் கூட இதுலதான் வருமா?
0: கண்டிப்பா சார், அகவனா மீன்பாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா வாஸ்து கண்டி வளர்ப்பாங்க மீன் தொட்டியில, அதுல இருந்தான் கண்டிப்பா அலங்கார மீன் வகை சேர்ந்தது சார்.
1: சரி, இப்போ நிறைய சந்தைகள்ல இப்ப நம்ம பகுதியில கூட நிறைய சந்தைகள்ல குட்டி குட்டி மீன் எல்லாம் வண்ண வண்ணமயமான மீன்கள் எல்லாம் நிறைய கிடைக்குது. இந்த மீனோட ஆரோக்கியம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? அது எல்லாமே நம்ம ஒரே சூழலுக்கு ஏற்றது தானே வளர்க்கறதுக்கு?
0: இப்ப சந்தையில எல்லாம் மீன் வளர்க்காங்க, சோ நீங்க அங்க இருந்து நீங்க கொண்டு வந்தாலுமே வந்து இப்ப நம்ம இடத்துல வளர்க்கும் போது பொருள் சூழல் மாறுபடும் சார். அப்ப என்ன பண்ணா அங்க இருந்து கொண்டு வர மீன் என்ன பண்ணா அந்த தண்ணியை கொண்டு வைங்களா, தண்ணியில வந்து என்ன பண்ணா நீங்க அந்த தண்ணி அப்படியே வந்து நம்ம தண்ணியில விடணும், மீனை மட்டும் எடுத்து தண்ணி விடக்கூடாது.
1: நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இந்த தவறு,
0: ஏன்னா அங்குள்ள வெப்பநிலைக்கும் இங்குள்ள வெப்பநிலைக்கும் மீன் வந்து அடாப்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணா தண்ணியோட அப்படியே தண்ணியோட மீன் விட்டா மட்டும் தான் வந்து அடாப்ட் ஆகும் மீன் வந்து.
1: மரக்கன்றுகள் எல்லாம் நடும்போது கூட நர்சரி தோட்டத்துல வாங்கிட்டு வந்து அந்த மண்ணோட இந்த மண்ணில சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இப்ப அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணது இல்லையா,
1: எல்லா உயிர்களுக்குமே அந்த பிறந்த இடம் அப்படிங்கறது ரொம்ப அவசியமா இருக்கும்னு நீங்க சொல்லி இதுல உறுதியான தகவலாகவும் கூட அதை பார்க்கலாம். இப்ப இந்த அலங்கார மீன் வருமானம் அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எந்தெந்த விதத்துல எல்லாம் நமக்கு பலமளிக்கும்?
0: வந்து எக்ஸ்போர்ட் தான் சார் முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட முடியாத மீன் எல்லாம் இது வந்து அலங்காரத்துக்காண்டி வளர்க்கூடிய மீன் தான். படித்த இளைஞர்களுக்கு, மகளிர் சுயத்து குழுக்கள் இருப்பாங்க லேடிஸ் எல்லாம், அவங்களுக்கு இது முக்கிய தொழில காணப்படும் சார். இவங்க வீட்டுல இருந்தே சின்ன இடத்துல வச்சு மீன் தொட்டி வச்சு அழகா வளர்த்து நம்ம இன்கம் எடுத்துக்கலாம் சார். குடும்பத்தை வருமானம் இன்கம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
1: மீன் தொட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ள நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. ஒரு இலை மாதிரி இருக்குது, ஒரு செடி மாதிரி இருக்குது, அப்புறம் இந்த கூழாங்கல் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல செய்யறாங்களே, இதெல்லாம் சரியான முறை தானா?
0: ஒவ்வொரு மீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை விடுவோம் சார். அந்த முட்டை வந்து எதுக்குன்னா அந்த இலையில போயிட்டு வந்து ஒட்டிக்கிட்டு சார். அதுக்காண்டி பண்ணுவாங்க. அலங்கா மீனாலே மீனோட நேச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதனால அந்த இலைகள் எல்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்க அட்ராக்டா இருக்கும். சோ அதுக்காண்டி வந்து அந்த இதுல வைப்பாங்க சார்.
1: முக்கிய நோக்கம் என்னன்னா பாக்குறதுக்கு நம்மளை கவரணும், அந்த மாதிரியானதுக்காக தான். அப்புறம் இந்த ஆக்சிஜன் மோட்டார் எல்லாம் உள்ள வச்சு பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அவசியமா
0: கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா மீனுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிஜன் தேவைப்படும். சோ வந்து நம்ம ஏகிட்ட கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து

0: மீனோட சர்வை பண்ண முடியும்.
1: மீன் அப்படின்னாலே தண்ணியில தான், தண்ணினா மீன், மீனுனா தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த மீன் தொட்டிகள் இருக்க நீரோட பிஹெச் மதிப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நீர் தரம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு இருக்கணும், அது எந்த அளவுக்கு இருந்தா மீனுக்கு ஆரோக்கியம், செலவு இல்லாம நீண்ட நாளுக்கு அந்த மீன் நம்ம கூடவே வாழும்.
0: பிஹெச் என்பது நீரினோட அமிலத்தன்மை அந்த காகத்தன்மையை தான் காணப்படும் அளவுகள் சார். ஏன்னா அலங்கா மீன்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் நோய் சக்தி பிஹெச் அளவு பார்த்து காணப்படும். ஓகேங்களா, பொது மீன்களுக்கு வந்து பிஹெச் எவ்வளவுனா 6.5 to 7.5 இருந்தாலே போதுமானது சார். அதை தவிர்த்து ஒவ்வொரு மீன்களுக்கும் வந்து மாறுபடும் சார், அதை உடல் செயல்படுற பொறுத்து வந்து மாறுபடும்.
1: கொஞ்ச நேரமா இருந்தாலும் கூட நிறைய இந்த அலங்கார மீன் இனங்களை பத்தி, அலங்கார மீன் வகையில எப்படி எல்லாம் வளர்க்கலாம், அதுல என்னென்ன நோய்கள் எல்லாம் வருது, எப்படி எல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும், எங்க வீட்டுல கூட மீன் நாங்கெல்லாம் வளர்க்கறோம், இதை பத்தின தகவல் உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய தொடர்பு என்ன நம்ம இப்ப சொல்லலாம்?
0: 63 83 79 51 51.
1: நீங்க எப்ப வந்தாலும் சரி, உங்களுக்கு இதை பத்தின சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவங்கள நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தொடர்பு என்ன சொல்றோம், 63 83 79 51 51. ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம்.
2: இதுவரை அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்றார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் பேச்சிமுத்து அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம்

கைகேசி சொல்படியே கானகம் தன்னில் வந்து கண்மணி சீதல் தன்னை காட்டினில் பறிகொடுத்து கலங்கியே வாடலானோ கலங்கியே வாடலானோ. நாடிலந்தோம் நாங்கள் நகரிலந்தோம்.

0: கன்றில நாங்கள் பசுவை போலே ஐயா,
1: கன்றில

0: தம்பி லட்சுமணா,
1: அண்ணா,
0: அந்த கைகேசி சொல்படி 2714 வருடம் கானகத்தில் வந்தோம். அங்கு வாலியை வதை செய்து சுக்ரனுக்கு முடிசூட்டி சீதாவை தேட வேண்டும் என்று சொன்னோம். சத்தியம் செய்து சென்ற சுக்ரீவன் இதுவரை வரவில்லை. தம்பி அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதோ நானே சென்று பார்த்து வருகிறேன். யாரடா கோட்டைக்குள் கூறடா சுக்ரீவன் எங்கே?
2: யாரடா கோட்டைக்குள் கூறடா சுக்ரீவன் எங்கே?

கண்ணனுக்கு.

பிரிவா, அன்னார் உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார், வாருங்கள் செல்வோம். அப்படியே செல்வோம். சுவாமி சுக்ரீவன் சார் அண்ணா தயவு செய்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பி அழகர் குழுவினர் வழங்கிய ஒயிலாட்டம்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்துதான் நேயர்கள் கேட்க இருக்கிறது இசைத்தூரல். நான்கு மணிக்கு கேட்கலாம் வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ஏதென்ஸை தலைவிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யூபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக

எழுதியது மற்றும் பல தகவல்களை கொடுத்தார் கவிஞர் நா முத்துவேலன் அவர்கள். அவருக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இசைத்தூரல்ல இந்த குரல் கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன். பிறகு தெரிஞ்சது மற்ற நிகழ்ச்சிக்கு வரும் லாவண்யா மேடம் தான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நன்றி அவரோட கடிதத்தை படித்ததுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை லோகநாதன் சார் லாவண்யா மேடம் கூட்டணியில விளையாட்டு சூப்பரா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பொன் மாலையில மனமுள்ள மலர்கள் மாலையில் மலர்ந்து வாசனையை அள்ளி தருவது போல் இருந்தது லோகாசர் வழங்கிய பாடல்கள், அருமைன்னு சொல்லியிருக்காங்க. உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோழி வளர்ப்பு பற்றிய உரையாடல் அருமையா இருந்தது, திருமயத்தை சேர்ந்தவர் அழகான பதிவை தந்தார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேயர் 26ஆம் தேதி அன்னைக்கு அழகாய் ஆரவாரம் நிகழ்ச்சியில யோகா கலை பற்றி விளக்கங்களை அழகாக சொன்னார் பிரியதர்ஷினி மேடம் அவர்களுக்கு, வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில குறுக்கழுத்து போட்டியில கூட்டணி லோகா சார் யோகா மேடம் பங்கேற்புல விளையாட்டுகள் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கறத மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காங்க. பொன்மாலை பாடல்கள் ஒவ்வொன்றும் சற்று நல்லா இருந்துச்சு, நல்ல பாடல்கள் எல்லாமே வந்து அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நடிகர் பாக்யராஜ் அவர்களோட நினைவலைகளை நம்ம பண்பலையில பகிர்ந்து கொண்டதை வானொலியில ஒளிபரப்பியது ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தனிமையில நாம செய்யும் வேலை பற்றி கேட்டார் அறிவிப்பாளர், தோழிகர் பேசினர். நான் தனிமையில இருக்கும்போது புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட உணர்வையும் பதிவு செஞ்சிருக்காங்க. மணிமேகலை, ராஜா பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் கேட்டு. அடுத்துதான் நேர் ஒருத்தவங்க எழுதின ஒரு கடிதத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 24 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா, இழுப்பை குடியிலிருந்து கண்ணன், கலைச்செல்வி, ஜெயச்சந்திரன், புவனேஸ்வரன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன். கவிஞர் கண்ணதாசனோட 100வது ஆண்டு நிகழ்ச்சியில கண்ணதாசனோட மகன் தயாரிப்பாளர் மற்றும் தமிழறிவு மணியன் அவர்கள் பேசினார்கள், கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்துச்சு, வானொலிக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 11 மணி முதல் 12 மணி வரை கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள்ல நிலைத்த புகழுக்கு தத்துவ வரிகளா, அழகிய வரிகளா, பட்டிமன்றத்துக்கு திரு சுகி சிவம் நடுவர் நன்றா நெறிப்படுத்தினாங்க, நாங்க கேட்டு ரசிச்சோம் அப்படின்னு பலமுறை நன்றி சொல்லியிருக்காங்க. இரவு இசை இணையில 8 மணி முதல் 9 மணி வரை கவியும் இசையும் அறிவிப்பாளர் திரு ஞானம் அவர்களுக்கும் திரு எல் கௌதமன் அவர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் வானொலி நிலையத்தினுடைய இயக்குநர் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுப்பைக்குடி கண்ணன், கலைச்செல்வி, ஜெயச்சந்திரன் அவங்க.

0: அடுத்ததாக வந்திருக்கிற நேயர் வந்து என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் அப்படின்னா, மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி வானொலியினுடைய அனைத்து அறிவிப்பாளர்கள், நிலைய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். நிகழ்ச்சியில் ஜனவரி 25ஆம் தேதி ஏன் வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது, அதோட காரணத்தை நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும், நிகழ்ச்சியை படைத்த திருச்சி பண்பலைக்கும் என்னோட நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வரதராஜன் நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய கடிதம் தான். 28ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிறு காலை 11:30 நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில நாட்டு மக்களுக்காக ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை கேட்டேன். தொழில், விளையாட்டு போன்ற துறைகள்ல நாடு முன்னேறவும் நாட்டு மக்கள் முன்னேறவும் பிரதமர் எடுத்துரைத்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக இருந்துச்சு. மனதுல பசுமரத்தாணி போல பதியும் வண்ணம் இருந்துச்சு. நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எழுதியிருக்கக்கூடிய நேயர் தாமஸ் செந்தில்நாதன் ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து எழுதியிருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு வந்தே மாதரம் கேட்டேன். சிந்து பைரவி ராகத்துல அமைந்த இசை பாடல்களை கேட்டேன். நினைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை கேட்டேன். நிகழ்ச்சியை வழங்கிய சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர்கள் கேட்டதை வந்து குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. வேளாங் வரங்கத்துல நிகழ்ச்சிகளை வந்து கேட்டேன். மூலிகை செடி வளர்ப்பு மற்றும் பயன்கள் தெளிவாக சொன்னாங்க. சகோதரி சித்ரா அவர்களுக்கும் நன்றி. மண்ணின் மனம் கேட்டேன். வெள்ளைசாமி குழுவின் பாடல்கள் அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் கேட்ட தமிழ் பற்றிய நேயர்கள் வந்து அருமையா பதில் சொல்லியிருந்தாங்க. அதிபதி கௌதமனுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. பொன்மாலை கேட்ட இடைக்கால பாடல்கள்லாம் அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமஸ் செந்தில்நாதன் அவங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் வந்தாச்சு வந்தாச்சு.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல. அடுத்ததான் வந்து நேயர் நமக்காக அனுப்பியிருக்க மின்னஞ்சல் தான் பார்க்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பெல் டவுன்ஷிப் ராஜலக்ஷ்மி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களோட மறைவையொட்டி நமது பண்பலை ஒளிக்களஞ்சியத்திலிருந்து அறிவிப்பாளர் நக்கீரன் சார் பாக்யராஜ் அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கேட்கும் போது நேரலையில பாக்யராஜ் சார் நம்ம கிட்ட பேசுறது மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவரோட குரல் அந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒண்ணு. பேட்டியினிடையே அவரது மறைவும் நினைவுக்கு வந்தது. நன்றி நக்கீரன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு குறுக்கெழுத்து போட்டி லோகநாதன் சார் யோகேஸ்வரி மேடம் பங்களிப்போட கலகலப்பா இருந்துச்சு. பாராட்டுக்கள் வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருச்சி திருவானைக்காலிலிருந்து என்ன மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 29ஆம் தேதி அன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய மனநல மருத்துவர் டாக்டர் சிவாஷினி அவர்கள் வானம் வசப்படும் அப்படிங்கிற தலைப்புல மனநலம் தொடர்பான பல நல்ல தகவல்களை வழங்கினாங்க. முயற்சி பயிற்சி மற்றும் மன அழுத்தம் பற்றியும் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சிறப்பா உரையாற்றினார்கள். உடன் உரையாற்றிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வண்ணக் குளங்கள் சிறப்பா இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி

ஒரு கிளியின் தென்மதுர வைகுநதி, இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து எல்லாமே வந்துட்டு கேட்டோம், ரசித்து ரசித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பாளர் மனோஜ் அவர்கள் பொன்மாலை கீதங்களை அறிஞர்களின் கருத்துக்களுடன் பூமாலையாக தொகுத்தளித்தார் என்றால் அது மிகை இல்லை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன், ஸ்ரீரங்கத்திலிருந்து. அடுத்ததா ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பெரம்பூர்ல இருந்து தேவி. நேற்று மதியம் 3 மணிக்கு மின்னஞ்சல படித்த தோழிக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சூப்பராக இருந்துச்சு. 5 மணிக்கு கவிதைகள் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாடல்கள் ராஜேஷாருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இருபட பாடல்களில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படப்பாடல்கள் தேன் சுவை, அதிலும் அபிஷேகம் நேரத்தில் எஸ்பிபி குரலில் அசத்தல் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப நாளாச்சு, வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓட.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல. அடுத்ததா மின்னஞ்சல் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. 26ஆம் தேதி அன்னைக்கு மலைக்கோட்டையின் இசை ஓவியம் 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போ பண்பலை 102.1 இரவு 10 மணிக்கு முதல் 11 மணி வரை இரவின் மடியில் நிலவின் ஒளியில் நவரத்னத்தின் ஜொலிப்பாய் தேனிசை பாடல்களின் அணி வகுப்பாய் வளம் வந்த ஞாபகம் வருதே நேரடி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம் ருசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில இணைந்ததை இணைப்பை தொட்டு ஒவ்வொருவரும் தங்கள் மனம் கவர்ந்த தேனில் இனிய பாடல்கள் தேன் துளி சொட்ட சொட்ட கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குமாரமங்கலம் லோகநாதன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா மற்றும் ஷீர்காலி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரித்தன்யா, ஸ்ரீ. அதே நேயர் ஒரு கடிதமும் போட்டிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:30 முதல் 6 மணி வரை உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையில் இணைஞ்சோம் ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில அன்பு நண்பர் லோகநாதன் அவர்களோட கவி வண்ண தொகுப்பில் காற்றலையில் இசைந்து வந்த இடைக்காலத்து இன்னிசை நாதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயமேடையில இன்னிசை நடனமாடியது, நன்றி பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல்ல. இன்னைக்கு June 30 உலக சமூக ஊடக தினமா கொண்டாடப்படுது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு பல சமூக ஊடகங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு. மக்கள் வாழ்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க சமூக ஊடகங்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் உலக சமூக ஊடக தினத்தை நம்ம கொண்டாடுறோம். முன்னாடிலாம் ஒரு சின்ன விஷயத்த உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்தணும்னா கூட கடிதம் போடணும், இல்லைனா தந்தி அடிக்கணும், அப்புறம் 10 வீட்டுக்கு ஒரு தொலைபேசின்னு வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம விரல் நுனியிலேயே எல்லாமே வந்துடுச்சு. நம்ம எல்லாரையும் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி உணர வச்சிடுச்சு. நம்ம இணைக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தை நல்ல தகவல்களை பகிரவும் பிறரை ஊக்குவிக்கவும் பயன்படுத்தவும் நல்ல மாற்றங்களை உருவாக்குவோம்.

நேர்களே, இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களும் நம்ம நிலையத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் @trichy@gmail.com. அடுத்தது கடிதங்களை இயக்குனர் ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்புங்க. நண்பர்களே, இன்றைய இசைத்துறையில் நினைஞ்சதற்கு ரொம்ப நன்றி. இணைந்தே இருங்கள் புன்னகையோடும் இசையோடும்.

0: நேரம் 4 மணி ஆகிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறமையான மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவதிலும் அரசு சமமான முக்கியத்துவத்தை அளித்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுதில்லியில் கல்லீரல் பித்தநாள அறிவியல் நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இதுபோன்ற நிறுவனங்கள் முன்னோடி பங்காற்றுவதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. குரலிசை, நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், வயலின் உள்ளிட்ட பிரிவுகளில் 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட மாணாக்கர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கிடங்குகள், மண்புழு உரம் தயாரிப்பு அலகு, பட்டுப்புழு வளர்ப்பு, வேளாண் கருவிகள் கொள்முதல் உள்ளிட்டவைகளுக்கு கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா சார்பில் போதையில்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போதைப் பொருட்களை பயன்படுத்தும்போது சிந்திக்கும் ஆற்றல் குறையும், எதையும் முடிவெடுக்கும் திறன் செயலிழந்து போகும் என்பது குறித்து விளக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனித் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்க இருக்கிறது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: சரி
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த வண்ணக்கோலங்களில். இன்று பார்த்திங்கன்னா தமிழோடு விளையாடு வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்குது. நேர்களை உங்களுக்காக கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்து வாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள்
0: 0431-240-102-1, 246-102-1.
6: இதில் அறிமுகமான நேர்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பழைய நேரம்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தான் இணைஞ்சிருக்கோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன விளையாட்டு?
1: வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு அப்படின்னு சொன்னமே,
0: தமிழோடு விளையாடு, தமிழோடு விளையாடல என்ன விளையாட்டு?
1: தமிழோடு விளையாடல பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். தமிழ் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வரும், அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதை விட ஈஸியா அந்த நா பிறல் பயிற்சி அது சொல்லுவோம்.
0: இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கஷ்டமானதெல்லாம் ஈஸின்னு சொல்லுவோம்,
0: ஈஸியானதெல்லாம் கஷ்டமானது சொல்லுவோம்.
1: ஆமா, நேயர்களும் அந்த மாதிரிதான் அதுக்கு வந்து நமக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா வேணும்னா, இந்த சிறப்பு பெயர் எந்த நூலுக்கு உண்டு, இந்த சிறப்பு பெயர் எந்த புலவருக்கு உண்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம கேட்கலாம்.
0: முதல்ல நம்மளோட இணையிற நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்மா.
2: மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அந்த தோழிக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் பத்மாவதி தானே?
2: ஆமாண்ணா.
1: ஓகேம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சரிப்பா, சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பத்மாவதி. உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? கஷ்டப்படுவாங்கன்னு ஒரே ஒரு எழுத்து தான் சொல்றோம், அந்த எழுத்துக்கான அர்த்தத்தை நீங்க சொல்லலாம்.
2: சொல்லுங்க.
1: மா,
0: மா யோசிச்சு பாருங்க. மா,
2: மாங்கனி சொல்லலாம், மாடு சொல்லலாம், மாடி சொல்லலாம்.
1: பரவாயில்ல, அப்படின்னு சொன்னோடனே நீங்க

0: நினைச்சு சொல்றீங்கல்ல, அதுதான் விளையாட்டோட சிறப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா,
1: அருமை
0: அருமை பத்மாவே, நல்லா
1: நன்றி, இணைந்ததற்கு
0: பேசுனீங்க.
1: நன்றிமா,
2: நன்றி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
9: வந்தாச்சு வந்தாச்சு.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாட தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு இணைப்புல
1: இணைப்பு நேயர்
0: இருக்காங்க, பாத்துருவோமா. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமாகவும் கணபதி, நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும்
1: நல்லா இருக்கோம் சார், நல்லா இருக்கோம். உங்களுக்கான கேள்வி ஒன்னு இருக்குங்க. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கார். சொன்னது யார்? பாரதியாரா? அதனாலதான் அந்த கேள்வி கேட்டோம். இந்த கேள்விக்கு மிக சரிய தவறான பதிலை நீங்க சொல்லிருக்கீங்க கணபதி சார்.
0: யோசிச்சு சொல்லுங்க. பாரதியார் இல்லாம நமக்கு தெரிஞ்ச நம்ம பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து சேர்ந்த ஒருத்தவர் தான் அவரும், கவிஞர். சரியா
2: சொல்றேனா?
1: மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: தெரியவில்லை என்று
1: பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அழகா வந்து பங்கெடுத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷமான விஷயம் தான் கணபதி ஐயா.
2: நன்றி
0: நன்றி நன்றி சார். அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. அவங்களாவது சரியான பதில சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், கேக்குதா? இணைப்புல இருக்கீங்க?
1: சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறீங்க?
0: அம்மா, வானொலிக்கு அருகில இருந்து தானே பேசிட்டு இருக்கீங்க? வானொலிக்கு பக்கத்திலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா?
1: மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்ன புலவர் யார்?
0: பாரதிதாசன்.
1: இதுக்கு சரியான பதில் வந்து வருகின்ற நேயர்கள் சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நேரே.
0: நன்றி.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு.
1: தமிழோடு விளையாடு அப்படின்னு நம்ம நேர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். நேர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நம்மோட வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க.
0: ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்களாவது பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: பெரம்பலூர் தர்மராஜ்.
1: பெரம்பலூர் தர்மராஜ், ஐயா கேட்டீங்களா கேள்வி? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா சொன்னது யார்? இணையத்துல பாத்துட்டீங்களா இல்ல உடனே உங்களுக்கு மைண்ட்ல தோணுனதா? மைண்ட்ல தோணுனதா? சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குங்க. இது கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார்? ஆமாங்க, அருமை அருமை தர்மராஜ் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: இரண்டு கேள்விக்கும் அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி.

0: எப்படி தெரியும்?
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: That's right.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடு. அடுத்த கேள்வி
1: அடுத்த நேயர் யாருன்னு
0: பாத்துருவோம். நேயர் பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: சொல்வது யாரோ?
2: திருச்சி திருவானை கோவில் மேல கொண்டையம்பேட்டை மாலதி.
1: மாலதி அம்மா, உங்களுக்கான கேள்வி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதற்கான அர்த்தங்கள் நீங்க சொல்லணும். ஒரு ஒரு அர்த்தத்துக்கு மேல சொல்லணும் குறைந்தபட்சம்.
2: சொல்லுங்க சார்.
1: பண்
2: பண்
1: பண்
0: பண் அப்படின்னா என்ன?
1: பண்பலை. பண்பலை வராது. பண் பண் மூணு சொல்லியன்.
0: அதே பண்பலையில நீங்க கேட்கக்கூடிய விஷயம் அதிகமா கேட்டுட்டே இருப்பீங்களே, யோசிச்சு பாருங்க. பண் இல்லம்மா, பண் பண் பண். நல்லா யோசிங்க.
2: பண்ணை.
0: பண்ணை.
1: சரி. இல்ல, சரியான வார்த்தைய சரியான அர்த்தமா இல்லையா அப்படிங்கறத இன்னொரு நேயர்கள் கூட வந்து சொல்லலாம். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க மாலதியம்மா. நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தனகோவின் வண்ண கோளங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின
1: எப்படி தெரியும்
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ் BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ் சேர்க்கை நடைபெறுகிறது தொடர்புக்கு 7448633313
8: வெறும் விவசாயம் அல்ல இது உங்கள் அதிகார கனவு அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில் சேர சரியான தருணம் இது விதைப்பது மாணவர்களை அறுவடை செய்வது அதிகாரிகளை இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்
9: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க சார் அடுத்த கேள்வி
0: அடுத்த கேள்வி கேக்குறது நேர் எடுத்துருவோம்
9: வணக்கம்
10: வணக்கம்
0: வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா
10: ஜெயா விவேகானந்தன்
0: கும்பகோணத்துல இருந்து
10: ஆமா
0: சரிங்கம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கான
10: அது பன் இசை
0: ஆ இசை இன்னும் ஒன்னு
10: எனக்கு மறந்துருச்சு அதுக்கப்புறம் காற்றுக்கு வந்து கால் கால்னா வந்து மனித உறுப்பு அப்புறம் அளவைன்னு ஒண்ணு சொன்னாங்க இன்னொன்னு வந்து காற்று
0: காற்று கரெக்ட் கரெக்ட் ஓகேம்மா ரொம்ப அருமை அதாவது போன வாரம் நாங்க கேட்ட கேள்விக்கு இந்த வாரமும் வந்து ரொம்ப சரியான பதில் சொன்னீங்க பறவை அப்படின்னாலே அந்த வேளாங்கண்ணி போற வழியில கூட ஒரு ஊர் இருக்கும் பறவைன்னு அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த சின்னாரா போட்டிருக்கோம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் போல
10: பறவை நாய்ச்சாருன்னு கூட வரும்
0: ஆமா ஆமா
9: மிக சரியா சொன்னீங்கம்மா ரொம்ப நன்றிமா
10: நன்றி
11: ரெடியாமே

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். தமிழோடு விளையாடு ஒரு நேயர் வந்து வந்திருக்காங்க. யாருன்னு பாத்திரலாமா
1: சார்?
0: வணக்கம்மா, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சந்திரசேகர் ஐயா. சரி, இப்ப நான் உங்களுக்கு எப்படிமா கேட்கலாம், கஷ்டமா கேட்கலாமா, ஈஸியா கேட்கலாமா?
2: எளிமையாவே கேளுங்க ஐயா. அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், வேலூர்ல இருந்து
1: வரேன். வேலூர் என்ன இங்கதான இருக்கு? பண்பல எவ்வளவு தூரம் வருது காத்துல உங்களை தேடி?
2: அதுதான் நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல தான் கேக்குறோம். இருந்தாலும் ஈஸியா கேளுங்க.
1: அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒருத்தர் சொன்னார். யார் அவர்?
2: வள்ளலார் அவர்கள்.
1: அருமை அருமை அருமை.
0: எளிதான கேள்விக்கு உடனே பதில் சொல்லிட்டாங்க, அதனாலதான் கடினமான

0: கேள்விகள்லாம்
1: மகிழ்ச்சி.
0: கேட்கணும்னு சொல்றது. ரொம்ப நன்றி ஐயா
1: வேற
0: இணைந்ததுக்கு.
1: ஏதாவது கேள்வி இருக்கா இதை
2: இருக்கு
1: சார்ந்து?
2: இருக்கு. என்ன ஓ, நீங்களா வந்து கேக்குறீங்க? தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க தமிழ்ல, அதுக்கான அர்த்தம் ஒண்ணுக்கு மேல இருக்கும் தமிழ் வார்த்தைகளுக்கு பொதுவா. என்னென்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: தைனா ஒரு தமிழ் மாதம் அப்படி சொல்லலாம்.
2: சரி.
1: அப்புறமா தைத்தல் அப்படிங்கறதும் இன்னொரு பொருள் தரும்.
2: சரி.
1: அப்புறமா இது ரெண்டும் தான் எனக்கு தெரியும் பிரதானமா.
2: சரிங்க. தையல் அப்படின்னாலே பெண், பெண் அப்படின்னு அர்த்தம்.
1: நன்றி.
0: இணைந்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: இருவருக்கும்
2: நன்றி.

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: பொறியியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு தமிழோடு விளையாடல விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துருவோமா? வணக்கம். வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: தேவராஜ் பேசுறேன்.
1: தேவராஜ் ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு தெரியும்ல, தமிழோடு விளையாடல?
2: சொல்லுங்க
3: ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது வழி அப்படின்னா என்ன அர்த்தங்க? வழி, வழினா ஒரு பாதை. இன்னொரு லீ ஒன்று இருக்கும், எலிக்கு வராது, அது அதை போட்டு வலின்னு சொன்னோம்னா பெயின், நமக்கு வர உடல் வலி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இன்னொன்று வழின்னு ஒரு எழுத்து இருக்கு, வார்த்தை இருக்கு, வழி வழி. திருச்சிராப்பள்ளிக்கு வரும்ல அந்த லீ போட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் வழிங்கிறதுக்கு?
2: வழி
3: ஒன்று வந்து வழினா பாதை, வழினா பெயின், வழி வழி.
1: ரொம்ப கடினமான கேள்வியா
3: கேட்டீங்க. அடுத்த நேயர்களுக்கு விடலாங்கறீங்களா?
1: ஆமா, வழி விடுங்க அடுத்த நேயர்களுக்கு.
3: சரி சரி, நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றிங்க சார், இன்னைக்கு இணைஞ்சதுக்கு.
3: அருமை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: நேரம் சரியாக 6 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன் மாலை. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரேகாந்த். இந்தியா 26 மேற்பட்ட நாடுகளுடன் குடியேற்றம் மற்றும் இடப்பெயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மனிதவள இடப்பெயர்வு மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், குடியேற்றம் தொடர்பான நிர்வாக நடைமுறைகளை மாற்றியமைப்பதில் டிஜிட்டல் அமைப்புகள் மற்றும் கருவிகளின் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்தினார். பாதுகாப்பான சட்டப்பூர்வமான இடப்பெயர்வை உறுதி செய்வதில் நாட்டின் அர்ப்பணிப்பு இ மைக்ரேட் தளத்தின் மூலம் வெளிப்படுவதாகவும், இத்தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான குடியேற்ற அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லையில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் ஒரே நாளில் 109.32 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் கண்ணகி தொடங்கி வைத்த இக்கண்காட்சியில் நுண்ணீர் பாசன திட்டம், பயிர் காப்பீடு, மண் பரிசோதனை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும், புதிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களும் இடம்பெற்றன. திரவ யூரியா உரங்களை கொண்டு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்க கண்காட்சியும் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தீ தடுப்பு பேரிடர் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 4 வகையான தீ பரவல் நிலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, தீயணைப்பு கருவிகளின் செயல்பாடுகள், பேரிடர் கால பாதுகாப்பு முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேம்பால பணிகளையும் அவர் பார்வையிட்டார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2 அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதர்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம் கேட்கக்கூடிய ஒரு இசை என்றைக்குமே அவசரமே பட்டதில்லை. அது நம்மோட நடக்கும், சிரிக்கும், சில நேரங்களில் பேசாமலேயே மனசை புரிஞ்சிக்கும். அதனால தான் எந்த காலத்தில் எந்த காலம் எப்படி மாறினாலும் இசைக்கு ரசிகர்கள் மட்டும் குறைவதே இல்லை. உங்கள் பயணம் எங்கேயாக இருந்தாலும், உங்கள் வேலை எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும், ஒரு நல்ல பாடல் மனதை தட்டி எழுப்பி நாளை மேலும் அழகாக்கும். அந்த இனிமையான இசை பயணத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆரவாரம். நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி பழமலை. இசை பேசட்டும், மனங்கள் மலரட்டும்.

2026 ஆண்டிற்கான தைரியம் மற்றும் துணிச்சலான பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருதுகள் வழங்க விண்ணப்பம். தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் awards.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான படிவங்கள் அறையன் 303, 3வது தளம், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தஞ்சாவூர் மாவட்டம் என்ற இடத்தில் பதிவுகள் படிவங்கள் வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைந்திருக்கின்றோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

நேயர்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். மிக முக்கியமான ஒரு தகவல், பணிபுரியும் தொழில்முறை அலுவலர்கள் 3 ஆண்டு பகுதி நேர பிஇ பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 12 தேதி வரை பெறப்படும் என தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இவற்றுக்கான விண்ணப்பங்கள் வரும் ஜூலை 12 தேதி மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை www.ptbe-tnea.com என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பு மையமான கோவை தொழில்நுட்ப கல்லூரியின் தொலைபேசி எண்களான 0422-259-0080 மற்றும் 94 86

0: 97 77 57 என்ற எண்களை தொடர்பு கொண்டு அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: பொதுவா ஒரு குடும்பத்துல ஆரோக்கியம் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணின் ஆரோக்கியத்தை பொறுத்ததே இருக்கு. ஏன்னா ஒரு பெண் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். ஆனா உண்மையில பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. குடும்பம், குழந்தைகள், வேலை, பொறுப்புகள் என்று அனைவரையும் கவனித்துக்கு பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. பல நேரங்கள் தங்களை தாங்களே கவனிச்சுக்கிறதுக்கு மறந்து போயிடுறாங்க. அதனால பெண்களுக்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில யோகா ஒரு சிறந்த நண்பனாக அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வீட்ல இருந்தே ஒரு அரை மணி நேரம்ல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க பயிற்சி செஞ்சாலே போதும், ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள், வித்தியாசங்கள் பாசிட்டிவா நமக்கு கிடைக்கும். யோகா என்பது ஒரு உடற்பயிற்சி இல்ல, அது உடல் மனம் மற்றும் உணர்வுகளை சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்க்கை முறை. அப்படின்ற போது வீட்டுல இருக்கிற பெண்கள் அத ஃபாலோ பண்ணி வரும்போது, அதுவும் வீட்டுல இருந்தே ஃபாலோ பண்ணும்போது அவங்கள பாக்குற குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஏன்னா ஒரு சேயிங் இருக்கு, நம்ம குழந்தைகள் வந்து எதை கேக்குறாங்களோ அதுவா ஆகுறது இல்ல, எதை பாக்குறாங்களோ அதுவாதான் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா வீட்டுல யோகா பண்றத குழந்தைங்க பாத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் சேர்ந்து யோகா பண்ணுவாங்கல்ல. இது என்னோட கிளாஸ்ல நான் நிறைய பாத்திருக்கேன். அம்மா யோகா பண்ணும் போது குழந்தைங்களும் கூட வந்து பக்கத்துலயே உட்காந்து செய்வாங்க. இப்போ பெண்கள் வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்கு. பருவமடைதல், திருமணம், கர்ப்பகாலம், குழந்தை பிறப்பு, மெனோபாஸ் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு கட்டத்திலும் உடல் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இந்த மாற்றங்களை ஆரோக்கியமா எதிர்கொள்ள யோகா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாற்றங்களை ஆரோக்கியமா எதிர்கொள்றதுக்கு முதல்ல நம்ம மாதவிடாய் பிரச்சனை பத்தி பாக்கலாம். பல பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல வயிற்று வலி, முதுகு வலி, சோர்வு, மனநல மாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யறதுனால உடல் ரத்த ஓட்டம் மேம்பட்டு தசை இறுக்கங்கள் குறைஞ்சு இந்த அசௌகரியங்கள் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா கர்ப்ப காலத்துல யோகாவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மருத்துவர்களோட ஆலோசனையோட யோகா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் எங்களை மாதிரி யோகா டீச்சர்ஸ் கிட்ட யோகா கத்துக்க சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி கர்ப்பகால யோகானே தனியா இருக்கு. உடல பிரசவத்திற்காக தயார்படுத்துறது, அந்த நேரத்துக்கான மூச்சு பயிற்சிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி மனச அமைதியா வச்சுக்கிறது, தன்னம்பிக்கைய அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான யோகா பயிற்சிகள் கர்ப்ப காலத்துக்குன்னே தனியா இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உடல்ல ஏற்படுற பல மாற்றங்கள் இருக்கு இல்லையா, மாற்றங்கள்னு சொல்ல முடியாத சவால்கள்னே சொல்லலாம். அந்த நேரத்துல யோகா அவங்களோட உடம்பையும் மனசையும் மெது மெதுவா சரியாகிறதுக்கு உதவி செய்யுது. அது போல மெனோபாஸ் காலத்துல ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா, அப்போ மன அழுத்தமும் ஏற்படும், தூக்கமின்மையும் அதிகமா ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க அம்மாங்கள்லாம் பாத்திருக்கீங்களா, ரொம்ப எரிச்சல் படுவாங்க, எதெடுத்தாலும் கோவப்படுவாங்க, நம்ம அம்மா இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்களே, இப்போயே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்மளே யோசிப்போம்ல. அதெல்லாம் அவங்களோட தப்பு கிடையாது, அது ஹார்மோன் மாற்றங்கள், அந்த நேரத்துல வர மன அழுத்தங்கள் தான். இது எல்லாத்துக்குமே யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இன்றைய பெண்கள் பல பொறுப்புகளோட தான் நம்ம எதிர்கொள்றோம். வெறும் வீட்டு வேலை மட்டும் கிடையாது, வீடு, வேலை, குழந்தைங்க, குடும்பம், ஆபீஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். இதனாலயும் மன அழுத்தம் அதிகமாகுது. யோகாசனம், பிராணாயமம் மற்றும் தியானம் மூலமா கவன குவிப்பு அதிகரிக்குது, மன அழுத்தம் குறையுது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு மணி நேரம் தங்களுக்காக ஒதுக்கிக்கிறது தப்பே கிடையாது. யோகா ஆசிரியா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் கிளாஸ்லயே கூட சொல்லுவேன், ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அப்படியே எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கோ மத்தவங்களுக்கோ கொடுக்காதீங்க. நீங்களும் அந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான், உங்களையும் நீங்க பாத்துக்கணும். ஒரு ஆப்பிள் இருக்கா, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கட் பண்ற அதே அளவுக்கு நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிட்டு வளர்றத பார்த்தாதான் உங்க பிள்ளை அதுவும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், என்னையும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கும். ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருந்தா அந்த சமூகமும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியமான மாற்றத்துக்கான எளிய முறை யோகா.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம், அறை எண் 113 முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கரூர்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். தடை செய்யப்பட்ட மற்றும் ஜீரோ மதிப்பீடு நிலங்களுக்கான சிறப்பு குறைதீர் வசதி, தமிழ் நிலம் இணையதளத்தில் பிளாக் செய்யப்பட்ட நிலங்கள் மற்றும் *2.0 ஜீரோ வேல்யூ என பதிவான நிலங்களின் தடைகளை நீக்க பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம். மின்னஞ்சல் sdro.rv.try@gmail.com. உரிய ஆவணங்களுடன் மனுக்களை நேரிலோ அல்லது மின்னஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள்

0: 120,000 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2

0: ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின்பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின்பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
1: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுங்க.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்களே இனி ஐசிசி

0: தி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனையை இப்போது தொடங்கி ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆன் ஏர் செயலி வழியாக வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடரும்.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க. உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
4: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
2: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.

0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன் கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: தொடர்ந்து இணைந்தீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
2: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிற்சி

0: தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிஎஸ்ஐஆரின் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐஆர் திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும்பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்த மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள் கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம், வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.

0: நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பு காப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு

0: வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மூன்று நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29 வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களே, ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது. நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி வழியாக வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடரும்.
2: இன்டெலிஜென்ட் போலிங் லகத்தார் வேரியேஷன் கே சாத் விவித்தா ஹை உன்கி கேந்தோ மே ஆர் ஸ்பார் பேட்ஸ் பர் கேந்த் தேனே கி கோஷிஷ் லேகின் ஹல்கி பேக் லிஃப்ட் கே சாத் சிர்ஃப் அப்னே சே தூர் தா கேலா இக்லௌதே ரன் கே லியே. ஹலி மேத்யூஸ் அகர் ஆப் இன்கி மஸ்பூதி கா ஜிக்ர கரே தோ உடா கர்கே ஸ்ட்ரோக் கேல்தி ஹே லேகின் அபி வோ சீஸ் திகாய் நஹி தே ரஹி. 2016 வர்ல்ட் கப் மே கமால் கி பல்லேபாசி கி தி இன்ஹோனே ஆஸ்திரேலியா கே கிலாஃப் ஆர் 2023 மே பி ஆஸ்திரேலியா கே கிலாஃப் அகர் ஆப் இன்கா ஔசத் தேகே தோ வோ 100 கே ஆஸ்பாஸ் ஹே குல் மிலாகர் 400 சே ஜியாதா ரன்ஸ் 6 மேச்சஸ் மே. தோ ஹேலி மேத்யூஸ் பஹோத் ஜியாதா பாரி படுத்தி ஹே ஆஸ்திரேலியன் போலர்ஸ் பர். लेकिन आज ऐसा लग रहा है कि ऑस्ट्रेलिया ने भले विकेट नहीं निकाला हो लेकिन रनों की रफ्तार पर अंकुश किया. इस बार लेग स्टंप से बाहर थी गेंद. और इसे हल्के से केवल

0: کا جہاں تک سوال، اس سے پہلے ایک مقابلہ یہاں پر کھیلا گیا جو کہ ورلڈ کپ میں انگلینڈ نے نیوزی لینڈ کو چیز کرتے ہوئے پراجت کے 164 رن بنائے تھے انگلینڈ نے اس مقابلے کو جیتنے کے لیے 5.18 کا اوسط، یہ اوسط قطعی ایسا نہیں ہے جو ویسٹ انڈیز کو اس مقابلے میں فرنٹ سیٹ پر کھڑا کر سکے۔ بڑا سٹروک لیکن ٹپا کھاتے ہوئے گیند سیدھے گئی بیک فٹ سکوائر لیگ باؤنڈری لائن کی دہلیز پر، وہاں جا کر کے فیلڈ ہوئی اور اکلوتا رن وہاں پر، تو اب بڑھ کر کے 39 رن ہوئے ہیں۔ سٹرگل کر رہا ہے ویسٹ انڈیز لگاتار رنز کے لیے، اور یہ درشیہ قطعی ویسٹ انڈیز کے ان دونوں بیٹرز کے لیے اچھا نہیں ہے۔ میتھیوز نے جم کر کے شروعات کی تھی، دھماکے دار شروعات کی تھی، لیکن اس کے بعد ایسا لگا جیسے اپنے ساتھی کا پریشر ان پر بھی آتا جا رہا ہے۔ اگر کیچ کی ایفیشنسی دیکھیں آسٹریلیا کی تو کل ملا کر 58% کے آس پاس ہے۔ ایک ورلڈ چیمپئن ٹیم کے لیے اگر آپ یہ ریشو دیکھیں، یہ اوسط دیکھیں تو شاید بہت اچھا نہیں۔ آف سٹمپ کے باہر یہ گیند، اور اس بار بھی بلہ بھر چلا اور گیند اور بلے کا کوئی سمپرک نہیں ہوا۔ اب ایسے میں جب جوزف کا بلہ چل نہیں رہا ہے، جوزف چل نہیں پا رہی ہیں، کھیل نہیں پا رہی ہیں، کپتان کے پاس کیا وکلپ ہے؟ کیا جوزف کو اپنی پاری میں آکرامکتا اور لانی چاہیے؟ اگر وکٹ گر بھی جائے تو اس سمے کوئی نقصان نہیں۔ اور یہ بڑا اسٹروک، یہ بڑا اسٹروک، پہلا چھکا جوزف کے بلے سے، سمبھوتا اسی طرح کے اسٹروکس کی ضرورت تھی۔ گیند نکل گئی باؤنڈری لائن کے اوپر سے، کوئی موقع نہیں۔
1: یہ لگا آبھا کا چھکا،
2: ویری فرسٹ کانفیڈنس اسٹروک اوور دا لانگ آن ریجن، بیکاز شی فاؤنڈ دیٹ اٹ واز ان دا سلاٹ اینڈ نو گریٹ ایفرٹ، ویری لٹل ایفرٹ، موسٹ بیسٹ پروڈکٹیویٹی اچیو۔ سنجے، ویری گڈ کانفیڈنس،
0: بڑیا اسٹروک۔ کیا یہ بڑا اسٹروک آپ کو اور ایک اور بار، یہ گیند ٹپا کھا کر کے اوپر ضرور گئی تھی، دوری طے نہیں کر پائی، لیکن دو رن لینے کے لیے پریاپت موقع۔ سدرلینڈ کا اوور اس کے ساتھ ہی سماپت ہوا، 8 اوور کے بعد ویسٹ انڈیز 47 پر نقصان۔
2: سو ویل، ویسٹ انڈیز دس اوور ہیڈ بین رادر ا بٹ آن دی aggression mode from Joseph, who went for a big six on the own side to the long on region, and she made sure that she connected the ball well. But what I've seen so far is that this pitch, if you look at the batters getting the ball, they're not really getting it connected on to the bat, because sometimes the ball just holds up, and this pitch, as we said earlier, that might just trouble the batters initially. Their timing might slightly get off synchronization, and that's what we have seen. They're trying to play the ball and the ball goes elsewhere, and the connect between the bat and ball really doesn't happen. So it happens in cricket in some of the grounds, and oval is one such area where we've seen that.
3: அவங்கள்ட்டுவோம் அப்புறம் எங்க மாட்டுக்கு ஒரு 50 கிலோ அந்த மாதிரி அனுப்புவோம். பக்கத்துல எல்லாம் நிறைய பேரு நல்லலாம் இல்லாத இருப்பாங்க, அவங்க வந்து 10 கிலோ வேணும், 50 கிலோ வேணும், ஒரு டன் வேணும், 2 டன் வேணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு கட் பண்ணி மிஷின்ல கொடுத்து தூளாக்கி நைஸாக்கி 50 கிலோ கிளாக்ல வந்து தச்சுட்டு ரெடி அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பக்கத்துல இருக்கிற பார்மருக்கும் கொடுக்குறோம், அவங்களும் எடுத்துப்பாங்க. அப்புறம் எங்க மாட்டுக்கு கொடுக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குங்கும் போது அதை வந்து சைலேஜ் ஊருக்கா தீவனப்புல வந்து ரெடி பண்ணி பேரல்ல வந்து நாங்க வச்சுப்போம். கட் பண்ணி கொடுக்க முடியாத டைம்ல ஊருக்கு போகும்போது எங்கேயாவது வெளியில போகும்போது இந்த சைலேஜை வந்து எங்க மாட்டுக்கு எடுத்து கொடுத்துறது, இல்ல யாராவது வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறது சார். எதையும் வந்து வேஸ்ட் ஆக்கிறது கிடையாது.
4: நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, நிலத்துல இருந்து ஒரு பிட்டு கூட விட மாட்டேங்கிறீங்க.
3: இப்ப 10 சென்ட்ல 5 சென்ட் எங்க மாட்டுக்கு, 5 சென்ட் வந்து மார்க்கெட்டிங்க்னு சொல்லி அதையே ரெண்டா பிரிச்சிரும். பிரிச்சுட்டு இவ்வளவுக்கு எங்க மாட்டுக்கு, அத சின்னதா இருக்கும் போதே மாட்டுக்கு கொடுத்துறது. இது வந்துட்டு ரெண்டால் உயரம் இருக்கும், கட் பண்ணாலே ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம்,
4: 1 கிலோ வந்துடும் உங்க கணக்குக்கு.
3: ஆமா சார்.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு பல பயிர் சாகுபடியோட கால்நடை வளர்ப்புலையும் அதிக லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யூ ஸ்வேதா அவங்க. ஏன்னா முந்திரி சாகுபடிக்கு சரியான நேரத்துல கவாத்து செய்யும் போது அதிக கிளைகள் விட்டு காய்கள் அதிகமா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுல ஊடுபயிரா உளுந்து கடலை தீவனப்பயிர். தீவனப்பயிர்ல 10 விதமான ரகங்களை நடவு செய்து இத ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமாவும் கொடுத்துட்டு வராங்க. இதனால தீவன செலவும் ரொம்பவே குறையுது. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச வருமானம் பாக்கணும் அப்படின்னா சில பல நுணுக்கங்களை நாம கையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு வேளாண் அறிவியல் நிலையமும் பல ஆலோசனைகளை கொடுக்கறதுனால பயிர் சாகுபடியும் எந்த தொய்வும் இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.
1: சின்ன கண்ணு நாம இருந்திடலாம் மகிழ்ச்சியாக செல்ல கண்ணு.
0: இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கால்நடை தீவனத்துக்கான அறவை இயந்திரம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, மாடு வளர்ப்புல தனக்குள்ள அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கையிருக்கிறாங்க.
1: நீ முன்னேறத்தான் வழி பறக்கும் செல்லக்கண்ண, பதிவு செஞ்சு குழுவம் வச்சு பக்குவமா விற்பதற்கும் வாங்கு.
2: இப்ப நீங்க வந்து இந்த தீவனப்புல்ல பொடியா ஆக்குறதுக்கு என்ன மிஷின் பயன்படுத்துறீங்க?
3: மிஷின் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா கரண்ட் தான், சுவிட்ச் போட்டோம்னா ஹோல்ஸ் ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து டச் தான், இப்ப எடுத்து வச்சாலே அதுவாவே தூள் ஆயிடும், நைஸ் ஆயிடும்.
2: நைஸ் ஆனதுதான் கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு
3: எல்லாத்துக்கும். இது வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜா மேல இருக்கிற அந்த சோலைய வந்து ஆட்டுக்கு வச்சிருவோம். மாட்டுக்கு ஃபுல்லாவே கொடுத்தா கூட சாப்பிட்டுடும். மாடு சாப்பிட்டுட்டு அந்த மீதி தண்டு ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை மிஷின்ல எடுத்து போட்டு அதை கோழிகிட்ட கொடுத்துருவோம்.
2: இது எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான்.
3: ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கினோம், 5 லட்சம் ரூபா வாங்கினோம். அந்த லோன்ல மிஷின் எல்லாமே
2: வாங்கினோம்.
3: ஒரு மிஷின் வந்து 30,000-35,000 அந்த மாதிரி வரும். பால் கறக்குற மிஷின் எல்லாமே, ஃப்ரெஷ் கட்டர் இதெல்லாம் வாங்கணும்னு
2: சொல்லிட்டு
3: இந்த தீவனத்தை வந்து கட் பண்றதுக்கு அறுக்கிறது, அறுவாயில வச்சுட்டு இவ்வளவுக்கு அறுத்து இது பண்ண முடியாது. மிஷின்னா கொஞ்சம் ஆள் வச்சுட்டு அறுத்துட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அறுத்து
2: தள்ளிடுவோம்.
3: ப்ரஷ் கட்டரு ஷாப் கட்டரு ஒரே மிஷின்ல 2-in-1 சொல்லிட்டு ரெண்டு வேலை இருக்கு. இதுலயே மாட்டுக்கும் மாவு அரைச்சிக்கலாம், கோழிக்கும் அரிசி வந்துட்டு அரைச்சிக்கலாம். அரிசியும் அரைச்சிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். ரெண்டு மிஷின் இருக்கு. இப்போ 1,000 டன் கேட்டா கூட டக்குன்னு ரெண்டு மிஷின்லயும் ஓட்டி கொடுத்துருவோம். அவங்க லாரி டாடா ஏசி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க.
2: இப்ப அதே போல மாடும் வளர்க்குறீங்க, இப்ப ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடுவீங்க, எந்தெந்த நேரத்துல போடணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கம்மா.
3: காலையில வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி காட்டணும், அவங்களை பிடிச்சி வெளியில ஃப்ரீயா கட்டிட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பால் கறப்போம். பால் கறந்துட்டு முத நாளே தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணி அறுத்து வச்சிருப்போம். அந்த தீவனத்தை வந்துட்டு பால் கறந்த கொஞ்ச நேரத்திலேயே போட்டுருவோம், அது சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிற்பாடு திரும்ப வந்து ஒரு 12 மணி-1 மணிக்கு காலையில ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 3 டைமும் கொடுத்துட்றது. தடுப்பூசின்னு வந்துட்டு பார்த்தா டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த கோமாளி அதுக்கு மஞ்சகாமல ஊசி இந்த மாதிரி போட்டுக்கிறது.
2: சரி, கோமியம் அந்த சாணி எல்லாம் வந்து நேரா வயலுக்கு போயிரும் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க எதுவும் குப்பை கூவி மாதிரிலாம் வச்சுக்கலையா?
3: கவனை நாங்க வந்து கட்டி கவனையிலே உள்ள எல்லாமே போடுறதுனால வெளியில வந்து எதுவுமே குப்பை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சாணி யூரின் மட்டும்தான் இருக்கும், சுத்தமா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நாங்க அதை அள்ளுறது இல்லை, பெரும்பாலும் அள்ளிட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு காட்டினோம்னா எல்லாமே கிளீன் ஆயிடும், அப்படியே போயிட்டு வயல்ல இதாயிடும். ஸ்மெல் இல்லாத இருக்கணும்ன்றதுக்காக காலை மலை இருவேளையுமே கழுவி விட்டுருவோம். முந்திரிக்கு வந்துட்டு மாட்டோட சாணியை வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆள் இருக்கும்போது அவங்க சாணி அள்ளி இது பண்ணிடுவாங்க. உரம் முந்திரிக்கு வந்துட்டு சாணியோட எரு.
2: சரி, அதே போல இந்த கோழியோட எரு கொடுத்தாலும் முந்திரி நல்லா விளையுன்னு சொல்றாங்க.
3: கோழி அங்கேயே தானே மேயுது, எல்லாமே கொடுத்துருவோம் சார், நல்லா காக்கியது.
2: உங்களுடைய ஒரு நாள் பொழுது அதை சொல்லுங்கம்மா. காலையில எந்திரிச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வரையும் இயல்பா ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னா என்னென்னலாம் அப்படியே?
3: காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை மாட்டு பிடிச்சி தண்ணி காட்டி அதை வெளியில கட்டிடுறது.
2: சிறப்பு
3: கட்டிட்டு அதுக்கு பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவோம். அப்புறம் 7 மணிக்கு மேல எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுக்கு அந்தாண்ட பாத்துப்பாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனா அப்புறம் அவங்களுக்கு சமைக்கணும், அதனால போயிட்டு 8 மணி வரைக்கும் 1 ஹவர் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறது. பசங்களை கிளப்பி விட்டு இவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். அதுக்குள்ள எங்க ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு

0: கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்களை அனுப்பிவிட்டு நான் வந்தேன்னா வேலை ஆள் வந்து 9 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணிக்கு வந்தால் நானும் ரெடி ஆகிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட நிலத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே தீவன புல் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் முதல் நாளே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும், இவ்வளோக்கு வேணும் இவ்வளோ கரணுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆளுங்களை வச்சுட்டு கரணையை வந்து ரெடி பண்ணி அதை பார்சல் ஆஃபீஸ் கொண்டு போய், ஜெயங்கொண்டம் 15 கிலோமீட்டர் இருக்குது, ஸ்கூட்டியில் போய் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடும், பார்சல் போட்டு வந்துடும். டெய்லியும் ஆர்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஆர்டர் இல்லாட்டினாலும் ஏதாவது கொள்ளையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா சுத்த எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை இருந்துட்டு இருக்கு. அப்புறம் மாடு பாக்குற வேலை, கோழி பாக்குற வேலை, விவசாயம் பாக்குறோம், தண்ணி பாய்ச்சற வேலை.
1: கோழி எல்லாம் திறந்து விடுவீங்க?
0: கோழி காலையில எழுந்திரிச்சோடனே திறந்து விட்டுரும். திறந்து விட்டா சாயந்தரம் அதுவாகவே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கதவு மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதும். ஒவ்வொன்னா தனித்தனியா அடைக்கிறது இல்ல, ஓபன் பண்ணி வச்சா போயிட்டு அது இது அவங்கவுங்க இடத்துல ஆடும். அதேமாரி காலையில ஒரு டைம் விடுவோம். இந்த தீவன புல் அரை ஏக்கர் வந்து ஃபுல்லா வெலை கட்டி விட்டுருக்கோம், அதுல போயிட்டு தானாவே மேய்ஞ்சிட்டு டோர் மட்டும் லாக் பண்ணிடுறது.
1: மதியத்துக்கு அப்புறமே சாயங்காலம் பால் கறந்துட்டு.
0: ஆமா, காலை சாலை ரெண்டு வேலையும் வந்து பால் கறக்குற வேலை.
1: ஒருபாடு ஓரளவு 5 மணிக்கு ஃப்ரீ ஆயிருவீங்களா? 5-6 மணிக்கு
0: நைட்டு 8 மணி ஆயிடும். ஏன்னா 5 மணிக்கு தான் ஆளுங்களை வந்து கழிச்சு விடும். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் இந்த வேலை போயிட்டு இருக்கோம். அது ஒருபாடு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்து பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பால் எடுத்துட்டு போய் பண்ணையிலாம் ஊத்திட்டு 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் பசங்களை பாக்குறதுக்கு, வீட்டுல சமைக்கிறதுக்கு அப்படியே டைம் போயிடும். 9 மணி ஆயிடும் வேலையை முடிக்கிறதுக்கு.
1: சோ வந்து ஒரு 12-15 மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்கும். சிறப்பு
0: இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை, நல்லாதான் போகும். விரும்பி ஆசைப்பட்டுதான் செய்யற அந்த வேலையை.
1: சிறப்புமா, இப்ப நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா எல்லாம் பண்றதுக்கு எப்படிமா அந்த ஐடியா வந்துச்சு? அதை எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கிறத சொல்லுங்கம்மா.
0: நாங்க ஆன்லைன்ல தானே சார் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நான் ஃபர்ஸ்ட் விதை வாங்கும் போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 ரகம் தான் எனக்கு கிடைச்சிது. அப்போ இன்னும் 5 ரகம் தேவைப்பட்டப்ப சுரேஷ் தேவராஜன் சொல்லிட்டு பெரம்பலூரில் அவங்கள்ட்ட வாங்கினேன். அப்புறம் விருத்தாச்சலத்தில் அங்கே காவேரி ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே வாங்கினேன். அப்போ நான் யோசித்தேன், இங்கே பெரம்பலூரில் இருக்குது, விருத்தாச்சலத்தில் இருக்குது, இதையே நம்ம செய்யக்கூடாது, நம்ம மாவட்டத்தில் யாருமே செய்யலைல்ல, நம்ம செஞ்சால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பயனாக இருக்கும், நம்மளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும்ல, அப்படி யோசிச்சு ஆரம்பிச்சு செஞ்சதுதான் இது.
1: இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்க, வச்சிருக்கும் போது நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் யாருமா செஞ்சு தர்றது உங்களுக்கு?
0: எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் சார்,
1: அவரே செஞ்சு கொடுத்து
0: அவரே செஞ்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் அனுபவம் பெருசா இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச்.
1: குழந்தைகளாம் என்னமா படிக்கிறாங்க?
0: பாப்பா வந்து 7th, தம்பி வந்து 4th படிக்கிறான். சின்ன பசங்க தான்.
1: ஐயா என்ன வேலையிலாம் இருக்காங்க?
0: கும்பகோணத்துல ஏஏ இருக்காங்க, ஈபில இருக்காங்க.
1: கும்பகோணம்னா போயிட்டு வந்துருவாங்க?
0: டெய்லி போயிட்டு வந்துட்டு என்னென்ன உதவிலாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போக முடியுமோ எல்லா உதவியுமே செஞ்சிருவாரு. அவரோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வந்து செய்ய முடிஞ்சது.
1: இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னமா?
0: நான் விவசாயம் செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து, நம்மளுக்கு வந்து அனுபவம் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு கைடன்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம சார்ந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஸா இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன மெடிசன் கொடுக்கணும். இப்ப ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஏதோ ஒரு இதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது தெரியாது. அதனால எப்பயுமே வந்துட்டு பர்சனலா ஒரே டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்டிங் பண்ணணும். எதுவா இருந்தாலும் எனி டவுட்டு, எந்த ஊசி சன ஊசி வைக்கிறதா இருந்தாலும், வேற ஏதாவது பிரச்சனை நீர்கட்டி மடி வீக்கம் இந்த மாதிரி நிறைய எது வந்தாலும் ஒரே டாக்டர் வச்சுட்டு அவங்களோட கைடன்ஸ்லேயே போயிட்டு இருக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம பக்கத்துல எங்கேயாவது தோழமாதவி பண்ண மாதிரி ஏதாவது இருக்கும், இந்த பண்ணையில போயிட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டு, சார் என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இப்ப என்ன அடுத்து செய்யணும், அடுத்து என்ன பயிர் இருக்கு, என்ன ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்மள நல்லா மேலும் மேலும் கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னும் நல்லா சக்சஸ் ஆயிடலாம். எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத 4 மாடு 3 மாடு ஆடு இதெல்லாம் வச்சிட்டு இருந்தா நம்ம நிறைய சாதிக்க முடியாது. இவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது, கிளாஸ் எல்லாம் போகும்போது அப்ப நம்மளுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வரும், நம்ம அடுத்தடுத்து இவங்கள மாதிரி செய்யணும், அடுத்து இந்த மாதிரி போகணும், அடுத்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது வரும். அடிக்கடி வந்து கிளாஸ் போகணும், மீட்டிங் போகணும், போனாதான் வந்துட்டு அங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஆலோசனைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை கிடைச்சதுன்னா அப்ப நம்மளுக்காக ஒரு ஐடியா வந்து அப்ப செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சக்சஸ் ஆகலாம். இப்ப நாங்க ஒன்ன மட்டும் செய்யாத, இப்ப இத்தனை செய்யறோம். இப்ப எனக்கு மாட்டுல வந்து லாபம் வரலினா அடுத்து வந்து கர்ணையில இருக்கு, கர்ணையில லாபம் வரலினா அடுத்து கோழி இருக்கு, கோழியில வரலினா அடுத்து வந்து எனக்கு ஆடு இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து எனக்கு வந்து நான் ஸ்டெக் ஆகி நிற்கும் போது ஏதோ ஒன்று என் கையை பிடிச்சிட்டு வந்துடும். ஆலோசனை இருந்ததுனால தானே

0: இப்ப
1: கட்டாயம்
0: இங்க
1: வந்துடும்.
0: ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு ஆடு மாடுலாம் இன்சூரன்ஸ், இந்த டாக்டரோட கைடன்ஸ் இருந்ததுனாலதான் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க 250 ரூபா ஒரு இயருக்கு அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட்லயே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு அப்படிதான் ஒரு சர்க்கிள், நான் வந்துட்டு 80,000 ரூபா போட்டு மாடு வாங்கினேன், 10-15 லிட்டர் கறந்துச்சு. அந்த மாடு பார்த்துட்டு கோமாளி நோய் வந்து அம்மு வந்து மாடு வந்து இறந்துருச்சு. வாங்கி ஒரு 3 மாசம்தான் ஆச்சு. இறந்துட்ட உடனே மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து மாடு இறந்துச்சுன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் நான் வந்து கடன் வாங்கி தான் அந்த மாடு வாங்கியிருந்தேன். இப்போ என்னன்னா ஒரு 5,000 ரூபாய் மட்டும்தான் குறைஞ்சது. அப்போ கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம்
1: நம்மளால
0: பேங்க்ல வந்து
1: தாக்கு பிடிக்க முடியல.
0: தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இதுக்கு வந்து டாக்டரோட ஆலோசனை இருந்ததுனால தானே நான் இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடிஞ்சது. இதுவே வந்துட்டு இந்த மாடு இறந்துருந்ததுன்னா நான் அன்னைக்கு உடஞ்சி உக்காந்துருப்பேன். இப்படி வந்துட்டு ஆயிடுச்சே,
1: கட்டாயம்
0: அப்ப அடுத்த டைம் எனக்கு வந்து அந்த செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்திருக்காது. இப்ப அதனால வந்துட்டு எல்லாமே வந்து பாலிசி பண்ணி வச்சிடணும். அதனால ஒரு தொழிலை மட்டும் நம்ம கையில வச்சுட்டு கூடாது. நிறைய இருந்துச்சுன்னாதான் ஸ்டெக் ஆகாத வெளியில வந்துடலாம் அதுல இருந்து.
1: சரிங்கம்மா. அப்புறம் இந்த கடலை வந்து எப்படி பண்றது அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ தீவனப்புல் எப்படி வந்து 10 ரகம் வச்சிருக்கோமோ இந்த கடலையும் அந்த மாதிரி தான். இப்போ 2 ஏக்கர் இருக்குல்ல, 2 ஏக்கரை வந்து 5 பிரிச்சிட்டோம். நாட்டுக்கல்ல வந்து குத்துக்கல்ல அது ஒரு ஃபேஸ், அதுக்கடுத்து கிர்னர் 5, TCGS, கதரி, நாட்டுக்கல்ல அப்படி சொல்லிட்டு இன்னும் இருக்கு ஒரு 2-3 கட்டைக்கல்ல அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு 5 ரகமாக போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா 4 மாசத்துக்கு கல்லுன்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த கட்டைக்கல்ல கட்டைக்கல்லுன்னு சொல்லிட்டு 3 மாசம் ஒரே கல்லையை தான் போடுறாங்க. இப்போ நாங்கள் 5 ரகம் போட்டதுனால ஒரு கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு இந்த கல்லையை வந்துட்டு என்ன பண்ணுறது, வியாபாரிகள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட விற்கிறது இல்லை கொடுக்கறது இல்லை, அவங்க வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. 2,800 ரூபா, 3,000 ரூபா இதை தாண்டி வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. இதுவே வந்து அந்த கல்லை வந்து நம்ம சுத்தம் பண்ணி கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக தரமான ஒரு பொருளை ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபான்னு சொல்லிட்டு விவசாயிகள்ட்டே கொடுத்துட்றது. இதில் ஒரு நல்ல லாபமாக கிடைக்கும். ஒரு மூட்டை வந்துட்டு 40 கிலோ 5,000 ரூபான்னு சொல்லிட்டு விதைக்கல்லையாக விற்றுருவோம். அப்படி விதைக்கல்லை விற்காத டைமில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெயாக அடி 1 லிட்ரு வந்து 250 ரூபா சொல்லிட்டு எண்ணெயை விற்றுருவோம். இந்த புண்ணாக்கை வந்து எங்களோட மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லாட்டினா யாராவது கேட்டாங்களா எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு கிலோ வந்து 55 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு அதுவும் விற்றுருவோம். அதுலேயும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிது எங்களுக்கு. எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் ஆடி யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: அதாவது பசுந்தீவனத்தில் எப்படி 10-15 வகையான வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி கடலையிலையும் பல வெரைட்டி,
0: கடலையிலையும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட தான் நாங்கள் வந்துட்டுமே கடலையை ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 ஏக்கரில் 60 மூட்டை கிடைச்சிது. 60 மூட்டையில் 10 மூட்டை வீட்டுக்கு வச்சுட்டோம். மீதி 50 மூட்டையாகவும் ஃபுல்லாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். பக்கத்து ஊரில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட தான் விற்றோம். இதனால எனக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு 2,10,000 ரூபாய்க்கு வந்து 50 மூட்டை கல்லை வந்து விற்றுது. அப்போ நான் ஒரு நல்ல லாபத்தை வந்து அனுபவிச்சோம்.
1: சிறப்புமா. ஆமாம், இப்போ இது குறித்து அதாவது முந்திரி சாகுபடி குறித்தோ இல்லை ஆடு மாடு வளர்ப்பு குறித்தோ இல்லை பசு தீவனம் வளர்ப்பு குறித்தோ ஏதாவது சந்தேகம் கேட்கணும் ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 88 70 91 10 80.
1: ஆமாம், திருப்பி ஒரு தடவை சொல்லிடுங்கம்மா.
0: 88 70 91 10 80 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம்.
1: ஆமாம், இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய விவசாய அனுபவங்களை உங்களுடைய வியாபார அனுபவங்களையும் யுக்திகளையும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
2: மொட்டு மொட்டா செட்ட வச்சு முத்து முத்தா கதிர் விளைஞ்சி முதல் தரமா விதை கிடைக்கும் சின்ன கண்ணு.
3: தீவன பயிர் சாகுபடி போல கடலை சாகுபடியிலையும் பலவிதமான ரகங்களை நடவு செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. கால்நடை கழிவுகள் எல்லாம் பயிர்களுக்கு உரமா ஆகறதுனால உரச்செலவு ரொம்பவே குறையுது. எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே நாம விருப்பப்பட்டு செய்யும் போது அதுல மனநிறைவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல தனக்குள்ள அனுபவங்களை ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவங்க.

0: காய்கறி சாகுபடியில் ஆர்வம் உள்ளோர் கவனத்திற்கு, கொத்தவரை பயிர் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது ஒரு வெப்பமண்டல பயிராகும். இவை அனைத்து வகையான மண் வகையிலும் நன்றாக வளரும் தன்மை உடையது. ஆனால் பனிப்பகுதிகளில் நன்றாக வளராது. கொத்தவரையில் பூசா மவுசாமி, பூசா நவுபஹார், பூசா சதபஹார் மற்றும் MDU1 என்ற ரகங்கள் உள்ளன. நல்ல வடிகால் வசதியுடைய மணற்பாங்கான அல்லது வண்டல் மண்ணின் காரத்தன்மை 7.5 முதல் 8 வரை இருத்தல் வேண்டும். ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் போன்ற மாதங்கள் விதைப்பிற்கு ஏற்ற காலமாகும். ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதை போதுமானது. விதைகளை பாறைகளின் பக்கவாட்டில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்ற வேண்டும். விதையினை ஆரிய அரிசி கஞ்சியில் 600 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவை கொண்டு அல்லது 50 மில்லி ரைசோபியம் திரவ உயிர் உரம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைக்கு முன்னர் 15 முதல் 30 நிமிடம் நிழலில் உலர்த்த வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்பட செய்தல் வேண்டும். கடைசி உழவின் போது ஒரு ஹெக்டருக்கு மக்கிய தொழுவுரம் 25 டன், அசோஸ்பைரிலம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ அடி உரமாக இட வேண்டும். திரவ உயிர் உரமாக இடும் பட்சத்தில் ஒரு ஹெக்டருக்கு அசோஸ்பைரிலம் 500 மில்லி, பாஸ்போபாக்டீரியா 500 மில்லி என்ற அளவில் வயலில் இட வேண்டும். தலைச்சத்து 25 கிலோ, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்துக்களை அடி உரமாக இட வேண்டும். நடவு செய்த 30வது நாளில் ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ தலைச்சத்தினை மேலுரமாக இட வேண்டும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இமிடா குளோபிரிட் மருந்தினை 1 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதால் இலை தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். சாம்பல் வண்டினை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03%, 2.5 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கொத்தவரையை தாக்கக்கூடிய இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த மேங்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு ஒரு முறை நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மகசூலானது விதைத்த 90வது நாளில் 5 முதல் 7 டன் அளவிற்கு கிடைக்கும். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் சரியாக 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். ஆந்திர பிரதேச மாநிலம் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டுமென்றார். இந்தியா 26க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் குடியேற்றம் மற்றும் இடப்பெயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மனிதவள இடப்பெயர்வு மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பான சட்டப்பூர்வமான இடப்பெயர்வை உறுதி செய்வதில் நாட்டின் அர்ப்பணிப்பு இ மைக்ரேட் தளத்தின் மூலம் வெளிப்படுவதாகவும், இத்தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான குடியேற்ற அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏதென்ஸை தலைமையிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறமையான மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவதிலும் அரசு சமமான முக்கியத்துவம்

அளித்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுதில்லியில் கல்லீரல் பித்தநாள அறிவியல் நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இதுபோன்ற நிறுவனங்கள் முன்னோடி பங்கேற்றுவதாக கூறினார். நாட்டின் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடைந்தது. 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக சிறப்பாக செயல்பட்ட திரு பிரபுசங்கர், திருமதி பூங்கொடி, திருமதி மெர்சிரமி ஆகிய 3 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பசுமை விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி செய்யும் நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தவறும் பட்சத்தில் மின் உற்பத்தி நிறுவனங்களின் மின் உற்பத்தியில் 10% மின் கணக்கீடு கழித்து கணக்கிடப்படும் என அவர் எச்சரித்தார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியிடப்பட உள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் குரலிசை, நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், வயலின் உள்ளிட்ட பிரிவுகளில் 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட மாணாக்கர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. திரவ யூரியா உரங்களை கொண்டு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்க கண்காட்சியும் இதில் இடம்பெற்றது. சேலத்தில் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருள்மிகு சாத்தூர் வெங்கடாஜலபதி திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்திரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. போபாலில் நடைபெற்ற அகில இந்திய கராத்தே சாம்பியன் பட்ட போட்டியில் தமிழ்நாடு அணி 14 தங்கம், 14 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த அணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனித் தயானந்தன், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்க உள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-31-246-101 அல்லது 240-102-1. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இன்றைக்கு இரவு இசை இனிமை கேட்டிணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நேயர்களோடு கலந்துரையாடலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து சார்?
1: சார், சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாடல் வேண்டும் சார்?
1: சார், நிகழ்ச்சியில் வந்து சின்னத்தம்பி படத்துல இருந்தே போகுமா ஊர்வலம், இந்த பாடல் வேணும் சார்.
0: அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ஓகே, இந்த பாடல் வந்து எங்கள் நண்பர்கள் அனைவருக்கும்
0: கண்டிப்பாக டெடிகேட் பண்ணிடலாம் சார்.
1: ஓகே சார்,
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேயர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை கேட்போம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஏய், இணைப்பில் இருக்கீங்க, யாரு?
2: நான் கோயம்புத்தூர் கருமத்தை மட்டும் வெளிங்கிரி பேசுறேன் சார்.
1: ஆ, சொல்லுங்கய்யா, இன்னைக்கு இரவு பொழுது எப்படி போகுது உங்களுக்கு?
2: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க. தற்சமயம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க.
1: ஆஹா, செயலியில மட்டும் நிகழ்ச்சியை கேட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு தெரியுமாங்க, இன்னைக்கு காற்றலைகள்ல வந்து நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியோட நேரடி வர்ணி கேட்கறதுனால இங்க திருச்சியிலேயே இருக்கவங்க கூட இன்னைக்கு எல்லாருமே செயலி மூலமா தான் கேட்க போறோம். எல்லாரும் இப்ப நீங்க உங்களோட தான் இணைந்திருக்கோம். சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
2: இன்னைக்கு நம்ம காலம் சொல்ற பாக்கியராஜ் அவரோட இணையம்.

0: முந்தாளி முடிச்சு படத்துல இருந்தீங்க, அந்தி வரும் நேரம் பாட்டுங்க, இது ரொம்ப இளையராஜ இசையில கேக்குறது ரொம்ப அருமையா இருக்குங்க. அவர் நினைவு அந்த பாட்டு கேக்கறதுக்கு விரும்புறீங்க.
1: நன்றிங்க. அந்தி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு, ஆனா இப்ப நான் காற்றலைகள்ல அந்தி வரப்போகுது. நன்றிங்க.
0: வாழ்த்துக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க. நன்றி.

0: இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களோடு பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் திருமழபாடியிலிருந்து வலம்புரிநாதன்.
0: வலம்புரிநாதன் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இரவு வணக்கங்கள். நாங்கள் வந்து பாக்யராஜுக்கு ரசிகர் மன்றம்லாம் வச்சு ஒரு நடத்தணும்.
0: சரிங்க ஐயா.
1: என்னை வந்து பாக்யராஜ் பைத்தியம்னு கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க எங்க ஊரில். அந்த அளவுக்கு அவர் நடிப்புல ஈர்க்கப்பட்டாங்க.
0: நல்லது நல்லது.
1: ஜனரஞ்ச நாயகனை இழந்தது திரையுலகுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற ரசிகர்களுக்கு பெரிய இழப்பு. அவரோட நினைவாக வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள், அருமையான யதார்த்தமான திரைப்படம். அது திரைப்படம் மாதிரியே இருக்காது, நிஜத்துல நேர்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி படம்.
0: ஆமாங்க ஐயா. காலத்தால் வென்ற காவியம்.
1: அது வந்து காதல் வைபோகமே இந்த பாடல் கேட்கறவங்க ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சரிங்க ஐயா. நீங்க கேட்ட பாடல்கள் கொடுத்துடலாம் ஐயா.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.

0: வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
1: ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா.
0: ஐயா ஒரு விண்ணப்பம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
0: ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா எப்படி டியூட்டியில் இருக்காங்களா எப்படிங்க?
2: ஏ வெங்கடேஸ்வரன் ஐயாவுக்கு நம்ம கடிதங்கள் மூலமா நம்ம வந்து பகிரலாம். இப்ப நிகழ்ச்சியில நம்ம பாடல் கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: நாயகன் படத்துல இருந்துட்டு காதல் ஒரு சங்கீதமா அந்த பாடல்.
2: நீ ஒரு காதல் சங்கீதம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றிங்க. நன்றி.

0: இரவு இசை இனிமை நேயர்களோடு எந்த ஒரு உரையாடலில் போயிட்டுருக்கு. நாம் அடுத்து நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, கடலூர் மாவட்டம் காட்டுமாவடி வட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை.

0: திருச்சி வானொலி அலைவரிசையில் இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 0431-246-1021-240-1021. அடுத்த நேர நிகழ்ச்சியில் நம்மோட இணைய காத்துட்டு இருக்காங்க. யார் என்னன்னு கேட்போம். ஐயா வணக்கம்.
1: மணப்பாறைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
1: சரிங்க.
0: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சரணாவாய்த்திருந்தீங்க. இன்று காற்றுக்கும் பூவுக்கும் கல்யாணம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: பாருங்க, எங்களுக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டீங்க.
1: கண்டிப்பா
0: வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களை நீங்க கேட்ட பாடலாம் கொடுத்துடலாம் ஐயா.
1: நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.

0: திருச்சி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்கக்கூடிய நேயர் யார் என்னன்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கங்களுடன் மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: அப்படிங்களா, ஆஹா, அருமை. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க நலமா சார்?
0: நல்லா, உங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கும்.
1: நன்றி, நன்றி.
0: எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டுமா?
1: படம் ரேவதி.
0: சரிம்மா.
1: பாடலின் வரி அத்தானின் நெஞ்சு புள்ளே.
0: அப்படிங்களா, நல்லா இருக்கே.
1: நன்றிமா.
0: பாடல்
1: நன்றி சார்.
0: நன்றிமா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டியிலிருந்து கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். திருச்சியில் எப்படிங்க சார், மழை இருக்கா வெயிலா?
0: எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க சார்.
1: ஓகே சார்.
0: சரி சார், என்ன பாடல் வேண்டும் சார், என்ன திரைப்படம் வேண்டும் சார்?
1: சார், எங்க ஊரு காவக்காரன் படம்.
0: ஓகே சார்.
1: அதுல வந்து அரும்பாகி முட்டாகி பூவாகி என்ற படம்.
0: அப்படிங்களா, மனநிறைவோடு வழங்கிடலாம்.
1: ஓகே சார், சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை கானங்களை கேட்டு ரசிக்க 938 546 102.1
1: இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து அழகிய குரல் பதிவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். இல்லை தமிழில் தட்டச்சு செஞ்சும் அழகிய குறுஞ்செய்தியாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டு இணைந்திருக்கிறோம். இனி நியூஸ் அட் 9.

0: கொலுசி கொலுசி எசப்பாடு கொலுசி, கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே.
1: அடுத்து பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் ஒலி உலாவர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம்
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி இனிய ராகம் இந்த இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க 2000களிலிருந்து திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம்.
1: நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்க விருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று MD ராமநாதன் அவர்களின் பாட்டு, TN கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சமயமிதே என தொடங்கும் கேதாரம் ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று எம் டி ராமநாதன் அவர்களின் பாட்டு, டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்வது ராமகதா சுதா என தொடங்கும் மத்தியமாவதி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று MD ராமநாதன் அவர்களின் பாட்டு, TN கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக பஜரே ரே என தொடங்கும் கல்யாணி ராகம் மிஸ்ரசாப்பு தாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கிருதி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று எம் டி ராமநாதன் அவர்களின் பாட்டு, டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் விசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்பாத்தி ஆர். ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மோ ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும். எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.